கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதற்கான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இக்கேள்வி என்னவென்றால், ஒரு ஊரில் வந்து ஒரு குருவும் ஒரு சீடனும் இருப்பார்களாம். இரண்டு பேரும் ஒரு மரத்தின் நிழலில் இருந்து கதைத்து கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த சீடன் வந்து குருவிடம் சொல்வாராம், உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும், கேட்கலாமா என்று கேட்பாராம். அதற்கு குருவும் சொல்வாராம், ஆமாம் கேளு என்று. அதற்கு அந்த சீடன் கேட்பாராம், குருவே, லைஃப் என்றா என்ன, டெத் என்றா என்ன, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு எங்கே போவோம் என்று கேட்டாராம். அதற்கு குரு வந்து உடனடியாக பதில் சொல்லவில்லையாம். குரு சொன்னாராம், வீட்டின் உள்ளே சென்று ஒரு அறையில் ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி அந்த புத்தகத்தை நீ எடுத்துட்டு வா என்று சொன்னாராம். இந்த சீடனும் அறைக்கு சென்றானாம். ஆனால் புத்தகத்தை எடுக்க முடியவில்லையாம். ஏனென்றால் அந்த அறை இருட்டாக இருந்ததாம். அப்ப சீடன் திரும்பி வந்து குருவிடம் சொன்னாராம், குருவே, என்னால் புத்தகத்தை எடுக்க முடியவில்லை, அந்த அறை வந்து இருட்டாக இருக்கிறது என்று. அதற்கு குரு ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்து, இப்பொழுது நீ போய் எடுத்துட்டு வா என்று சொன்னாராம். அப்ப அந்த குரு அந்த சீடனும் போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தானாம். எடுத்துட்டு வந்த உடனே குரு வந்து அந்த கொடுத்த மெழுகுவர்த்தியை நூர்த்தாராம், அணைத்தாராம். அணைக்கும் பொழுது அந்த சீடன் கேட்டாராம், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனால் நீங்கள் வேறு ஏதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த விளக்கை அணைக்கிறீர்கள் என்று. அதற்கு

0: உடனடியாக அந்த குரு என்ன செய்தார் என்றால், குரு கிட்டாரம், இந்த மெழுகுவர்த்தி வந்து ஏற்றியுடன் எங்கே இருந்து வெளிச்சம் வந்தது என்று கேட்டாராம். அப்பொழுது சீடனுக்கு பதிலே இல்லையாம், தெரியாது என்று சொன்னானாம். உடனடியாக அந்த குரு கேட்டாராம், மீண்டும் அணைத்த பின்பு இந்த வெளிச்சம் எங்கே சென்றது என்று கேட்டாராம். அப்பொழுதும் அந்த சீடன் சொன்னானாம், எனக்கு தெரியாது என்று. அப்போ உடனடியாக அந்த குரு சொன்னாராம், வெளிச்சம் எங்கிருந்து வந்தது எங்கே போனது பற்றி நீ கேட்கவே இல்லை. அந்த கொஞ்ச நேரம் கிடைத்த அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணி நீ வந்து உனக்கு தேவையான புத்தகத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய். இதே போல தான் லைஃப்லேயும் வந்து நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இறந்த பின்பு எங்கே போவோம் என்று உன் மனசு வந்து போட்டு நீ குழப்பாத, அதை பயப்படவும் நீ செய்யாத. உன்னால் முடிந்த நல்லதை நீ செய். ஏனென்றால் லைஃபோட அர்த்தம் வந்து எவ்வளவு நாள் நாங்கள் வாழ்கின்றோம் என்பது முக்கியமில்லை, உனக்கு இப்போது கிடைத்திருக்கிற இந்த அழகான வாழ்க்கையை நீ அர்த்தம் உள்ளதாக வாழு என்று சொன்னாராம். வாழ்ந்த நாட்களை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்ற முடியுமோ என்பதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று சொன்னாராம் அந்த குரு. இதில் இருந்து என்ன தெரிகிறது? இருக்கிற அந்த சின்ன வாழ்க்கையில் நாங்கள் சண்டை, துரோகம், போட்டி, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் என்று எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD Hourly News.
4: சவுதி அரேபியாவில் தொழில் எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை தாய்மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்ணை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கிறது. கனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிஹீலிய நேஷனல் பேங்க் ஆப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டும் என்று பிரான்ஸ் பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக பொறுப்பேற்கவுள்ள வெய் ஹவாசியாங் தமது உத்தியோகபூர்வ பணிகளை ஆரம்பிப்பதற்காக ஆகஸ்ட் 11 தேதி கொழும்பை சென்றடைந்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினரால் பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட தர்மகேணி பகுதியில் 39 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியின் முதலாவது அறுவடை நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றிருப்பதாக முன்னிலை சோசலிசக் கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஆணையர் சமீரன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையாளரிடம் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் குருலா பகுதியில் இன்று அதிகாலை சிராக் நகரின் ஹவுசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 முதல் 4 பேர் அதில் சிக்கியிருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 135,000 ஹெக்டேருக்கும் அதிகமான 1,350 சதுர கிலோமீட்டர் அரச நிலம் நவீன ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகள் மூலமாக பூர்வக்குடி மக்களுக்கு மாற்றுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அல்லது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரம் வெளியிடப்பட்ட மாகாண ஆவணங்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மன உளைச்சல் பாதிப்புள்ள ஊழியர் ஒருவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு அரசு துறைக்கு உத்தரவிட்ட மத்திய தொழிலாளர் வாரியத்தின் முடிவை மத்திய ஊழியர் சங்கம் வரவேற்றுள்ளது. மோங்டன் நகரம் திட்டமிடப்பட்டிருந்த வழிபாட்டு நிகழ்வை ரத்து செய்தது தங்கள் அமைப்பின் சாசன உரிமைகளை சார்ட்டர் ரைட்ஸை மீறும் செயல் என்று கண்டித்து கனடாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்பு மோங்டன் நகர நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பிறகு ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாறி பயணித்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யமனில் ஈரான் ஆதரவு ஹூத்திகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கடந்த ஆண்டு 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 243 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறையினால் வெளியிடப்பட்ட மத்திய கொள்முதல் ஆவணங்களின்படி குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறை நேரடி தொடர்பு மூலம் மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடிய கையுறைகளை தனது ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இலவச நுழைவு விசா வழங்குவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருக்கின்றது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 22 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது 40% காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164442422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை, மறக்க முடியாத நினைவுகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. காலம் கடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் கடந்து போவதில்லை. காலம் கடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் கடந்து போவதில்லை. மறக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் மனதின் ஓரத்தில் மீண்டும் வந்து அமர்ந்து கொள்கின்றன. மறக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் மனதின் ஓரத்தில் மீண்டும் வந்து அமர்ந்து கொள்கின்றன. சிலர் நம் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் சென்றாலும் அவர்களுடன் வாழ்ந்த சில நொடிகள் மட்டும் நம்மை விட்டு செல்வதில்லை. சிலர் நம் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் சென்றாலும் அவர்களுடன் வாழ்ந்த சில நொடிகள் மட்டும் நம்மை விட்டு செல்வதில்லை. மறக்க முடியாத நினைவுகள் வழியை தரலாம். மறக்க முடியாத நினைவுகள் வழியை தரலாம். ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கான சாட்சியும் அவைதான். ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கான சாட்சியும் அவைதான். எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாத நாட்கள் வரும். எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாத நாட்கள் வரும். எல்லோரையும் தக்க வைத்து கொள்ள முடியாத நேரங்களும் வரும். எல்லோரையும் தக்க வைத்து கொள்ள முடியாத நேரங்களும் வரும். அப்போது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாமல் சிலவற்றை அப்படியே விட்டுவிட்டு உன் மன அமைதியை மட்டும் காப்பாற்றிக்கொள். அப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கட்டுப்படுத்த முடியாமல் சிலவற்றை அப்படியே விட்டுவிட்டு உன் மன அமைதியை மட்டும் காப்பாற்றிக்கொள். ஏனெனில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுவதை விட நம்மை நாமே தொலைக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுவதை விட நம்மை நாமே தொலைக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: ஒரு நிமிஷம் மலை வணக்கம். ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் மலை சுகமாக முடிச்சாம இருக்கேன்.
1: சொல்லுங்கள், அந்த மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை சொல்லுங்கள், கேட்போம்.
2: கவிதை வந்து, நீ வீணை வாசிக்கும் விரலாக நான் இருந்தால் அதை தங்கமாக்கி கொடுப்பேன். இந்த ஆணை நேசிக்கும் இதயமாக நீ இருந்தால் பங்கத்தையே அமுதமாக மாக்குவேன். இந்த சிங்கத்தை சிறைபிடிக்க பலர் காத்திருக்க, நான் உன் கரம் பிடிக்க வங்கத்தில் மன உறுதியோடு காத்திருக்கிறேன். இந்த வங்கக்கடல் சேர்த்து வைக்குமா என்று பார்ப்போம்.
1: வங்கக்கடல் சேர்த்து வைக்குமா?
2: சேர்த்து வைக்க. அதான் அந்த பாடல் வந்து மனதில் உறுதி பண்ண படத்துல இருந்து வங்காள கடலை ஒன்னாக்க விடலைங்கிற பாடல்.
1: உங்களுடைய கவிதை அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள். பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் கே ஜி ஜேசுதாசனுடைய குரலில் வருகிற பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:22.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனிய வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் மகிழ்ச்சியாகிறேன், நன்றி. நான் வந்து பெண்ணின் அழகை பற்றி, நீங்க பாடல் நிறைந்த படுங்க, பெண்ணின் ஒரு அழகை பற்றி ஒரு கவிதை
4: சொல்லுங்க.
5: பெண்ணின் அழகு. பெண்ணே, இயற்கை எழுதிய ரகசியமான மொழியே, நீ வார்த்தைகள் தேடி அலைந்தாலும் வார்த்தைகளுக்குள் அடங்காத உன் பேரழகு. உன் அழகிய தெய்வீக திருமுகம் இரவின் தனிமையையும் அழகாய் மாற்றும் முழு நிலவழியை போன்றது. அதை பார்த்த நொடியில் மனதின் வழிகள் எல்லாம் தடம் தெரியாமல் ஓடி மறைகின்றன. உன் விழிகள் வரும் கண்கள் அல்ல, அதில் விழுந்தவுடன் நெஞ்சை தளவும் மௌன கவிதைகள். அவற்றில் தொலைந்து போனால் கோபமும் கவலையும் முகவரி இழந்து போகின்றன. உன் புன்னகை உதடுகளின் அசைவு மட்டுமல்ல, உறைந்த நெஞ்சின் வழிகளை உருக்கும் விடியலின் முதல் வெளிச்சம். மலைத்துளி படிந்த மெடல்கள் உன் இமைகள், அவை மூடி திறக்கும் போதெல்லாம் என் காலத்தின் யுகக் கவிதை உன் விழிகளில் வரிகள் வடிவு எடுக்கிறது. பருவமழை பெய்து மண் குளிந்து பயிர்கள் தலில் விடுவது போல் உன் உதடுகளில் மலரும் ஒவ்வொரு இனிய சொல்லும் காயப்பட்ட இதயங்களுக்கு இசைமலை பொழிவது போல் இனம் புரியாத மன மகிழ்ச்சியை தருகிறது. கருமேகத்தின் நிழல் உன் கூந்தல், அதை கலைந்து விழும்போது தெந்தலுக்கே தொட்டு விளையாட ஆசை பிறக்கிறது. மயிலின் அழகிய நடனமாய் உன் நடை, நீ கடந்து போன பாதையில் உன் நினைவுகள் உள்ளத்தில் உறைவதுதான் உன் நடையின் உன்னத அழகு. குயிலின் குரலையும் தோற்கடிக்கும் உன் குரல் பொன்னே, நீ எம் பெயரை உன் அழகிய திருவாயால் உச்சரிக்கும் போது இதயத்தில் அதிசய பூ பூக்கும். அதில்தான் உன் மழலையின் இனிமை பிறக்கிறது. நீ பேச தொடங்கும் போது சொற்கள் எல்லாம் கவிதையாய் காதில் ரீங்காரமிடும். உன்னை ரசிப்பது காதலின் தாகத்தினால் அல்ல, நீ கடவுளின் மறுவடிவம் என்பதால் தான் உன்னோடு கதைத்தாலே மனதுக்குள் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கிறது பெண்ணே, புனிதமான பெண்ணே. உன் உடலிலும் மனதிலும் எத்தனை வழிகள் சுமந்தாலும் வழிக்குள்ளும் புன்னகைக்கும் பூமியின் அற்புத படைப்பினி. உன் உள்ளத்தின் அழகே உன் முகத்தின் பேரழகாக மிளர்கிறது. அதனால்தான் உன் ஒவ்வொரு செயலும் அழகு பிரமிக்க வைக்கிறது. புண்ணியங்கள் நிறைந்த பெண்ணே, நீ வாழும் அதே பூமியில் நானும் வாழ்கிறேன் என்பதே வரமே. என் வாழ்வுக்கு சுவாசம் தந்தது என் தெய்வீக தாய். என் சுவாசம் உள்ளவரை உன் பெருமை பாடி வாழும் அந்த ஒரே வார்த்தை தான் இப்புறவியிலும் முப்புறவியிலும் இறைவனிடம் கேட்கிறேன். நன்றி,
4: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
5: வாழ்த்துக்கள். நான் வந்து கேட்க போற பாடல் வந்து 8 அழகு 18 அழகு எந்த பொண்ணு இடைவெளி 8 அழகு
4: கேட்டு மக்களுங்கள். நன்றி,
5: நன்றி, வாய்ப்பு தந்த
4: நன்றி. இந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீவத்தினி குரலில்.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ.ca
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜிதோ.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கணும், நலமா இருக்கணும். உங்களோட நிகழ்ச்சி வழங்கும் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம்.
2: நல்லது, சொல்லுங்கள். உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
3: ஊர் உறங்கும் போதும் உறங்காத உன் கால் கொலு சோசை. ஊர் உறங்கும் போதும் உறங்காது உன் கால் கொலு சோசை. வானத்து மேகங்கள் கூட அமைதியாகின்றன உன் காலில் கிடக்கும் வெள்ளி சடங்கை ஒலிக்கை. வானத்து மேகங்கள் கூட அமைதியாய் கிடக்கின்றன உன் காலில் கிடக்கும் வெள்ளி சடங்கை ஓசைதனை. ஊர் அருகே உன்னை சொல்லி கூப்பிட தேவையில்லை. ஊரறிய உன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிட தேவையில்லை. உன் உன் கொலு சொல்லி சத்தமே என் வருகையை சொல்லிவிடும். உன் கால் கொலுசு சத்தமே என் வருகையை சொல்லிவிடும். நீ கடந்த பாதை வழியே திரும்ப பார்க்கிறேன். நீ கடந்த பாதை வழியே திரும்ப பார்க்கிறேன். காலடி சத்தம் குறைந்தாலும் என் மனதில் அது ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நன்றி. வணக்கம்.
2: ஒழித்துக் கொண்டிருக்கிறதா?
3: ஆமா.
2: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: மனைவி ஒரு மந்திர மந்திரி அந்த படத்துல இருந்து பார்க்காம பூரி ஒரு ஓரம் அந்த பாடல்.
2: மனைவி ஒரு மந்திரியா வீட்டில்?
3: ஆமா, இது படத்துல அப்படித்தான் சொல்லி கிடாச்சு. வீட்டுலயும் அதுவும் நடக்குது எல்லாத்தையும் வீட்டுலயும்.
2: இல்லாட்டி இரவு சாப்பாடு கிடையாது.
3: இல்லாட்டி சாப்பாடு கிடையாது.
2: நல்லது. பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் SPB மற்றும் உமா ராமனின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:38.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காதல் என்றால் கையில் பிடித்து அருகில் வைத்திருப்பது மட்டுமில்லை. தொலைவில் இருந்தாலும் அவர்களின் கண்ணீரை நம் இதயம் உணர்வதும் அவர்களின் சிரிப்புக்காக நம் வெளியை மறைப்பதும் தான். அவர்களின் சிரிப்புக்காக நம் வெளியை மறைப்பதும் தான்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நம்ம வீட்டில் நல்லா இருக்கிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
2: வெற்றி என்பது நீ போட்டிகளில் ஜெயிப்பது அல்ல, நீ நினைப்பதை பெறுவதுதான் வெற்றி. தோல்வி என்பது நீ போட்டிகளில் தோத்து விடுவது. உனக்கு கிடைத்த நினைத்ததை கிடைப்பது கிடைக்கவில்லை என்று அழுவது தோல்வி அல்ல. அந்த நினைப்பை நீ மறப்பதுதான் உன் வாழ்வில் தோல்வி. பாலாட்டும் மேகங்கள் பன்னீர் மலைத்திரிகளாய் வாழ்த்து சொல்ல, செல்லமாய் வந்து வந்தனம் சொல்லும் சிட்டுக்குருவி போல, அவள் அன்பு நெஞ்சை உருவி செல்ல, மருவி நிற்கும் பாசம் எதையோ சொல்ல தோன்றும். லோலாக்கு போல் நெஞ்சுக்குள் தாளாட்டும் நினைவுகள் என்றுமே வாழ்க.
1: அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா?
2: நன்றாக
1: இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதை.
2: அழகான
1: ஒரு கவிதை. வாழ்த்துக்கள். என்ன
2: பாட்டு?
1: அந்த காதல் கோடை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: மூக்கில் பொள்ளாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 J.CA.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.

0: 9054581 4165 471 0255. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638. 416-897-0919.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுர் நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

அழிந்து கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கை

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 பிராம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
2: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 622-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லம்
6: இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: திங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
1: 7000. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikki maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்ப்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சத் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: என்ன மாநிலா, சுமதியின் வெட்டிங் வருது இல்லே?
8: ஓம் அண்ணா, அண்ணியும் வரணுண்டவர்.
7: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
8: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
5: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இனிய காலை நேர வணக்கத்துடன் CMR தமிழ் HD-யின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 9:01.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: CMR-இன் மனத்தியால செய்திகள்.
0: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நீதிபதிகளின் ஓய்வரும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டது அல்ல என்று இலங்கை ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கேரளத்தில் மீண்டும் ஷிகெல்லா நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட 4 சிறுவன் ஒருவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா 50% புதிய வரிகளை விதித்தால் அது மேலதிக வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்று தனது அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு கனடாவின் முன்னணி வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 23 ஆண்டுகால நடவடிக்கைகளுக்கு பிறகு செப்டம்பர் 30 ஈராக்கிலிருந்து தனது இறுதி படைப்பிரிவுகளை அமெரிக்க ராணுவம் திரும்பப் பெறவுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வுக் கூட்டம் நாளை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. தனது சொத்துக்கள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் விசாரணையின் அடிப்படையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்கியுள்ளார். 13 இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுபின் குலத்துங்க தெரிவித்திருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை அதிகாரத்தையும் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என்றும் அவ்வாறு அதிகாரத்தை அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று இலங்கை ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் உத்தியபூர்வ வறுமைக்கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,592 உயர்ந்திருப்பதாக புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் மாணவர்கள் போராட்டம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க முதலில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் எதிர்க்கட்சிகள் முறைப்படி கடிதம் அளிக்க வேண்டுமென்றும், விவாதம் தொடங்கியதும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற தமிழக முதலீட்டாளர் மாநாட்டில் 67,452 ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 97 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. இணையதளம் மூலம் மதுபானம் முன்பதிவு செய்யும் வசதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் ஓட்ட மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ விலை மனு கூறியிருக்கின்றது. மேற்கு கனடா முழுவதிலும் செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களுக்கு எதிராக தெற்கு சசெச்வான் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே அமையவிருக்கும் இத்தகைய திட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கியிருக்கின்றனர். கனடாவில் ஜூன் மாதத்தில் வங்குரோத்து நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 11% அதிகமாக அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதிகரித்த குடும்ப கடன், குறைந்த வாங்கும் திறன் மற்றும் உயர்ந்த வட்டி வீதங்கள் ஆகியவை தனிநபர் நிதியியல் நிலையை நெருக்கடிக்குள்ளாக்கியிருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். 5 முன்பு மிசிசாகாவில் வீட்டை வாங்கியபோது செலுத்திய சுமார் $700,000 மதிப்பிலான பயர்ஸ் டாக்ஸை மாகாண அரசு திரும்ப வழங்க மறுத்ததைத் தொடர்ந்து டொரண்டோ ராப்டர்ஸ் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் நிக் நர்ஸ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் ஒன்டாரியோ மாகாண அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட் தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவிடுவதற்காக இந்த வார இறுதியில் தனது பதவியிலிருந்து விலகுவார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 5 24,00,000 பெண் குழந்தைகளுக்கு மேல்நிலை பாடசாலை கல்வி மறுக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள தேவையான இடைமறிப்பு ஏவுகணைகளில் 10% மட்டுமே யுக்ரைனிடம் உள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் துருக்கியிலிருந்து புறப்பட்டபோது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது ஈரான் அல்லது அதன் சார்பு அமைப்புகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக வந்த எச்சரிக்கைகள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் போதிய நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
5: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 18 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 18 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19, நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 26 காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அலையே காலை பொழுதில் சீமாட்டமல் HD-யில் நீங்கள் 10 மணி வரை உங்களுடைய தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நாங்கள் பேசலாம். தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திலும் வந்து நாம் ஜோசிக்கும் ஒரு விஷயம் வந்து, ஏன் இவர்கள் முன்பு போல இல்லைன்னு நாங்கள் ஜோசிக்கிறோம். பள்ளி பருவத்தில் வந்து நாங்கள் நண்பர்களை பார்த்து ஜோசிப்போம், ஏன் இவர்கள் முன்பு போல இல்லை என்று ஜோசிப்போம். அதே போல வந்து நாம் நேசித்தவர்களை பார்த்து ஜோசிப்போம், ஏன் இவர்கள் முன்பு போல இல்லை என்று ஜோசிப்போம். அதற்கு பிறகு வந்து நாங்கள் திருமணமானால் பிறகு ஒரு சில காலத்திலேயே நாங்கள் ஜோசிப்போம், ஏன் என்னுடைய

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்மா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இதயன், நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நல்லா ஹாப்பியா இருக்கணும். பாடல்கள் நிகழ்ச்சிகள் உங்களை எல்லாம் கேட்குறதுக்கு அவளாக இருக்கின்றேன்.
1: நல்லது. ஓ, சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
2: இல்ல, நேற்று கோதாசில கவலைப்பட்டது பாட்டு கேட்கல. இன்றைக்கு கேட்கல, அது தான் வாக்கிங் வைஃபோட காய்ச்சி கொண்டு போவேன் கொள்வேன்னு. அப்படி போறேன்னா வேற ஒரு பாட்டை ஓர்டர் பண்ணிட்டு போயிடலாம். அதோ நான் இன்றைக்கு காலம்புரம் போடுங்க கொண்டு பிசா அதுகளோட பண்ற மாதிரி செய்யலாதோ?
1: அப்படி இங்க எல்லாம் செய்யலாது, நீங்க ஓர்டர் பண்ண முடியாது.
2: இல்ல, வேலைக்கு சுவாமா இருக்க மாட்டேன் யோசிச்சேன். அப்படி அப்படி இல்லையென்றாலும் அவர் அப்படி கவலைப்பட வேண்டாம். அவருக்கும் அவர்கிட்ட வைஃபு வாக்கிங் போய்கொண்டு காய்ச்சி கொண்டு போயிடும். அதுபடி அவர் ரெண்டு பேருக்கும் ஆகு சந்திரமுகி படத்துலேருந்து ஏசும்மா காய்ச்சி கொண்டு போயிடும். கொஞ்ச நேரம்
1: சந்திரமுகி திரைப்படத்துல எடுத்திருக்கீங்க.
2: ஓ, அது இந்த வைஃபுண்ட பேர். அதபடியா
1: நல்லது, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஆஷா போஷால் மற்றும் மது பாலகிருஷ்ணனுடைய குரலில் ஒலிக்கும். 9:12 PM.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனி காலை வணக்கம் ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கேன், நன்றி.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வள்ளி திரைப்படத்துல சுவர்ணலதா பாட்டு என்னுள்ள என்னுள்ள இருந்து பாட்டு வைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: வணக்கம். இந்த நேரம் 9:18.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: காலை வணக்கம் ரஜி. செவந்தி கலைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமாக இருக்கிறேன், நன்றி.
4: எங்க வேலையிலயா வீட்டிலயா?
5: வேலையில்தான்.
4: வேலையில சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல்?
5: பானா காத்த அடிக்கிற படத்துல இருந்து என் நெஞ்சில ஒரு பூ பூத்தது.
4: அந்த பாடல் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
1: 416-700-2222
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜினக்கா, வணக்கம். நான் காந்தி கேட்கல, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நெத்திரை இருக்கிறது வந்து அசுகமா இருக்கிறேன். நானும்
2: எப்படி இருக்குது? வான்கூவர் காலநிலை
3: வன்கோர்களுக்கு இப்ப ஆறுதே ஆகுது, கொஞ்சம் மழை வார மாதிரி இருக்கு.
2: நல்லது சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு அந்த சிறுமான் படத்துல இருந்து சிறந்தது பசும் பொண்ணு.
2: ஆமாம், தேவாவும் திப்புவும் பாடிய பாடல். கேட்ட மக்களை தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

వానం భూమి సామి వానం భూమి కాపు సామి నమ్మ సామి

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, வாங்க வைக்கின்றேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும். அருமையான காலை பொழுது அருமையாக போய் கொண்டிருக்கின்றது.
2: நல்லது, நன்றி. சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் என்ன பாடல் தெரியுது?
3: இன்றைக்கு இந்த பாட்டை கேட்போம், கனாலம் கேட்டு மறக்குமா அந்த பாட்டு, செழுமை காட்டு அந்த பாட்டு.
2: எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல்.
3: ஆமாம்.
2: கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி பல. நன்றி ராஜன், நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் வந்து மன்வாசனை படத்துல இருந்து பத்தி வெச்சமல்லிகை மட்டும் பாடல்.
1: அந்த பாடல், ஆமாம், வருகிறது அந்த பாடல். நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் தான் ராஜி.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நான் சூப்பரா இருக்கேன். நீங்கள்?
2: நானும் நல்ல சூப்பரா இருக்கிறேன். என்ன பாடல்?
3: அதிகாலை சுபவேளை.
2: ஆமாம், நீங்கள் கேட்ட பாடல். வரும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி ராஜி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: என்ன
2: பாடல் தெரியும்?
4: இந்த கண்ணன் பகவான் படத்துல இருந்து கீரை சம்பானில குத்தி சோறு சமைச்சு வச்சிருக்கேன். அந்த பாட்டு
2: சமைச்சு வைக்கிறீங்களா? நன்றி. தொடர்ந்து
4: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: அழைப்பில்
2: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்மா, நான் சிவலிங்க. எப்படி, நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா நடைப்பயிற்சியில இருக்கேன்.
2: நடைப்பயிற்சியில இருக்கிறீங்க, நல்லது. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல்?
5: பிள்ளைப்படத்துல இருந்து அப்படி போடு. அந்த பாட்டை உற்சாகமா கேட்போம்.
2: அப்படி போடு. ஆமாம், அந்த பாடல் வரும். நன்றி.
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். நான் மதிகழ்ச்சன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிற மாதிரி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் நல்லா இருக்கிறேன்.
2: நீண்ட நாளா மதிய காணையில நாங்க. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
7: பாடல் தெரியுது, ஜானகி படத்துல இருந்து காற்றில் எந்தன் கீதம்.
2: ஜானகி பாடிய பாடல். ஆமாம், அந்த பாடல் வரும். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க ரஜி?
2: நல்ல சுகமாக இருக்கேன் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இனிய வியாழன் காலை வந்து எங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. இன்றைக்கு வந்து எங்களோட ஒரு பேரன் பேருந்தா வைப்பு தங்கச்சியோட பேரன் கேளப்பண்டு பேர். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். நுடிவான் வாழ்த்தி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டா
2: என்ன
7: பாடல்? எனக்கு
2: தேவர் மகன்ல இருந்து இஞ்சி இடிப்படகியா? இந்த தெரிவு
7: திடீர்னு கால் அர்ஜுன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பாட்டு கேட்கறதுன்னு தெரியல.
2: நன்றி. நன்றி.
7: வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம். நான் சத்யா பேசுறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நன்றி.
9: எனக்கு இன்றைக்கு சலங்கியொலி படத்துல இருந்து வேதம் அணுவிலும் ஒரு நாதம். அந்த பாடல்.
2: என்ன பாடல்?
9: வேதம் அணுவிலும் ஒரு நாதம்.
2: வேதம் அணுவிலும் ஒரு நாதம். ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி. நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: காலை வணக்கம், சுதா. அப்படிங்கிற
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நாங்களும் அதே சுகத்தோட இருக்கிறோம். எனக்கு வந்து வாழ்வே மாயம் படத்துல இருந்து வந்தனம் என் வந்தனம் அந்த பாட்டு.
2: வந்தனம் என் வந்தனம் அதுவா?
10: ஆமா.
2: உங்களுடைய பாடலம்பரம் தொடர்ந்து சந்திப்போம்.
10: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம், காசிநாதன் கவிச்சல்.
2: எப்படி இருக்கிறீங்க?
11: மலர்கழுதி பல நிறம் கண்டு மாயவன் இந்த வியாழக்கிழமையமா அவற்ற பாட்டை கேட்போம்.
2: நல்லது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
11: நன்றி.
2: ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் எஸ்பிபி ஜானகியின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: நீங்க காலை வணக்கம். நான் பிரசோதம் கேட்கிறேன்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நன்றி. எனக்கு ரோஜாவனம் திரைப்படத்துல இருந்து உன்னை பார்த்த கண்கள் என்ற பாடல்.
3: உன்னை பார்த்த கண்களா?
4: ரோமம்.
3: உங்களுடைய பாடலும் பெரும். நன்றி.
4: நன்றி ரவீந்திரன்.
3: நன்றி. ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை. மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: CMRின் மனத்தியாள செய்திகள்.
9: மனத்தியாள செய்திகள்
10: CMR தமிழ் HD hourly news.
11: ஜூன் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு வீதம் 18,973 ரூபாவாக அதிகரித்திருப்பதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஜூன் மாதத்தில் உத்தியோகபூர்வ வறுமை கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாதம் ஒன்றுக்கு தேவையான குறைந்தபட்ச தொகையே உத்தியோகபூர்வ வறுமை கோடாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதன்படி ஜூன் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ வறுமை கோடு 18,973 ரூபாவாகவும் கம்பகா மாவட்டத்தில் 18,876 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேவேளை குறைந்தபட்ச உத்தியோகபூர்வ வறுமை கோடு மொன்ராகல மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு அது 16,821 ரூபாவாக உள்ளது. தமிழர்கள் செறிந்து வாழும் நுவரேலியா மாவட்டத்தில் 18,500 ரூபாவாகவும், யாழ்ப்பாணத்தில் 17,169 ரூபாவாகவும், மன்னார் மாவட்டத்தில் 18,019 ரூபாவாகவும் உத்தியோகபூர்வ வறுமை கோடு பதிவாகியுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17,688 ரூபாவாகவும், கிளிநொச்சியில் 16,996 ரூபாவாகவும், ரத்னபுரி மாவட்டத்தில் 17,671 ரூபாவாகவும் பதிவாகியிருப்பதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒரு பக்க பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தறை உருப்பெக்க காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் கண்டெடுத்திருக்கின்றனர். இதேவேளை மித்தனிய உல்ஹிட்டியாவ பகுதியில் நேற்று மாலை துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான பெக்கோ சமனின் தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இலங்கைக்கான எகிப்து அரபு குடியரசின் தூதுவர் அடல் இப்ராஹிம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளை புதிய இலக்குகளோடு மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வான்வழி போக்குவரத்து துறையில் பரஸ்பர கூட்டுறவை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இதனிடையே இலங்கை எகிப்து நட்புறவை வளர்ப்பதில் தூதுவர் அடல் இப்ராஹிம் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பை பிரதமர் பாராட்டியிருக்கின்றார். ஜப்பானின் சிபா மாநிலத்தில் கல்வி பயின்று வந்த 21 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அவருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த 18 வயதுடைய இலங்கை இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதாலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 18 வயது இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தானும் தனது தாயாரும் அவமதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்காக டெல்லி ஜந்தர் மந்தரில் 36 நாட்கள் நடத்தப்பட்ட தொடர் போராட்டத்தை தொடர்ந்து அடுத்தகட்ட போராட்டமான ஜந்தர் மந்தர் சீசன் 2 விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் தொடர்ந்தும் எழுப்பி வரும் கோரிக்கைகளை ஏற்று டெல்லி ஜந்தர் மந்தரில் மீண்டும் பிரம்மாண்ட போராட்டம் தொடங்கப்பட உள்ளதாக டெல்லி நரேனா பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் அபிஜித் தீப்கே தெரிவித்தார். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தன்னார்வலர்கள் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்த மண்டப உரிமையாளர்கள் மத்திய ஆளுங்கட்சியின் மிரட்டல் மற்றும் அழுத்தம் காரணமாக இறுதி நிமிடத்தில் முன்பதிவை ரத்து செய்ததாக அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டினார். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 தேதி முதல் கிராமப்புற அரசு பாடசாலைகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த கோரி ஸ்கூல் தி கரோ என்ற புதிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகுவதாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் முடிவுகளுக்கு பின் அந்த கட்சியில் பலரும் விலகி வரும் நிலையில் அண்மையில் சிங்கே ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டார். இந்த சூழலில் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்சரா கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கனத்த இதயத்துடன் கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தார். கட்சியுடனான தனது பயணம் வெறும் அரசியல் தொடர்பு மட்டுமல்ல, ஜெயலலிதா மீது கொண்ட மதிப்பு, அன்பு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அது அமைந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சியிலிருந்து விலகும் முடிவு கோபத்தாலோ அல்லது யாரிடமும் மரியாதையின்மையாலோ எடுக்கப்பட்டது அல்ல என்றும், தனது கொள்கைகளுக்கும் பொதுவாழ்வில் தன்னை வழிநடத்திய மதிப்புகளுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து ஆழமாக யோசித்து எடுத்த முடிவாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அம்மாவின் வழியில் தொடர்ந்து மக்களுடன் பயணிக்க உள்ளதாகவும், கேட்கப்பட வேண்டிய குரல்களை வெளிப்படுத்தவும் மக்களை இணைக்கும் பாலமாக இருப்பதையும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் தைரியம், கருணை மற்றும் கண்ணியத்துடன் சேவை செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
9: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
3: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 23 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்எட்டமல் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஐந்து திரைப்படங்கள் தரப்படும். அந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு ஐந்து திரைப்படங்களும் தரப்படும். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 10:10.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது ஏந்திரன், இரண்டாவது காதல் சொல்ல வந்தேன், மூன்றாவது கண்டேன் காதலை, மற்றும் நான்காவது ஈரமான

0: ரோஜாவே, ஐந்தாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்க தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166442222. முதலாவது என் திறன், இரண்டாவது காதல் சொல்ல வந்தேன், மூன்றாவது கண்டேன் காதலை, நான்காவது ஈரமான ரோஜாவே மற்றும் ஐந்தாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166442222.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் சத்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஈரமான ரோஜாவே,
0: ஈரமான ரோஜாவே 4,
2: அடுத்தது எந்திர
0: எந்திர. நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன், எல்லாம் நல்ல பாடல்கள் படமெல்லாம் எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து 1, 4, 5.
0: 1, 4, 5. நன்றி
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மதி.
0: வணக்கம் மதி, சொல்லுங்க.
4: 1, 4.
0: 1, 4. எந்திரன் மற்றும் ஈரமான ரோஜாவே. ஆஹா, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் காசுநாதன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: எனக்கு 1, 4, 5 தான்.
0: 1, 4, 5 தான். 2, 3 பிடிக்கவில்லை. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, நான் பாவன் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சுகமா இருக்கிறோம். எனக்கு வந்து 4, 1, 5.
0: 4, 1, 5. முதலாவது வந்து ஈரமான ரோஜாவியா? நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் தீப் சிங்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: தீப் சிங்.
0: ஆமாம், சொல்லுங்கள்.
7: 1, 1, 4, 5.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
8: எனக்கு இது என்ன மீதமான ரோஜாவும் 1, 4.
0: 1, 4.
8: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
9: எனக்கு 4, 4, 1.
0: 4, 1. ஆனால் முதலாவது வந்து ஈரமான ரோஜா தான். அப்படியா?
9: பாட்டு
0: நல்ல படம். ஆமாம், நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது எந்திரன், இரண்டாவது காதல் சொல்ல வந்தேன், மூன்றாவது கண்டேன் காதலை, நான்காவது ஈரமான ரோஜாவே மற்றும் ஐந்தாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166442222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஈசன் அவர்கள் விரும்பி கேட்ட வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் சின்மையின் குரலில்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், பிரம்மா பேசுறேன்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
3: ஓகே, எனக்கு ஈரமான ரோஜா அப்புறம் கண்டேன் காதலி.
2: நான் நினைச்சேன் இந்த ரெண்டு திரைப்படமும் அனாதியா இருக்க போதுண்டு. கண்டேன் காதலி மற்றும் காதல் சொல்ல வந்தேன்.
3: அப்படியா? எனக்கு கண்டேன் ஒரு காதல் கண்டேன்னு ஒரு படம், அப்புறம் இன்னொன்னு கண்டேன் காதலின்னு ஒரு படம். அது ரெண்டும் வித்தியாசமான படம் தானே இல்லையா?
2: ஆமா.
3: அப்ப நீங்க சூஸ் பண்ணது காதல் கண்டேனா?
2: கண்டேன் காதலை.
3: ஓ, எனக்கு அதுதான் மேடம், கண்டேன் காதலை. அதுல சுரேஷ் வாடேக்கர் ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அதை சூஸ் பண்றேன்.
2: நல்லது, நன்றி.
3: நன்றி சுஜி,
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜகாந்தி. அந்த படத்தை சொல்றீங்களா?
2: கண்டிப்பாக. முதலாவது எந்திரன், இரண்டாவது காதல் சொல்ல வந்தேன், மூன்றாவது கண்டேன் காதலை, நான்காவது ஈரமான ரோஜாவே, மற்றும் ஐந்தாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
4: எனக்கு வந்து ரெண்டு, நாலு, ரெண்டாவது
2: காதல் சொல்ல வந்தேனா?
4: காதல் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாலு,
2: நான்கு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஆமா, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
5: ஆமாம், நலமா இருக்கிறோம்.
2: அப்படின்னு உங்களோட வீட்டுல என்ன ஸ்பெஷல்? சமையல் தொடங்கிட்டீங்களா?
5: சமையல் தொடங்க மறக்கறது தானே.
2: மறக்காம சொல்லுங்க.
5: அழைப்பில்
2: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் அம்மா.
2: வணக்கம், சொல்லுங்கள் ஐயா.
6: நாலு, ஐந்து,
2: நான்கு, ஐந்து,
6: இரண்டு, ஒண்ணு,
2: இரண்டு. காத சொல்ல வந்தேன்னு உங்களை பிடிச்சிருக்கா? நல்லது, நன்றி.
6: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், செவந்தி கேட்கிறேன்.
2: வணக்கம் செவந்தி, சொல்லுங்க.
7: ஈரமான ரோஜாவே, கண்டேன் காதலை.
2: கண்டேன் காதலை. ஆஹா, நன்றி.
7: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜி. பாட்டா படமா?
2: திரைப்படங்கள், ஐந்து திரைப்படம். முதலாவது வந்து இந்திரன் திரைப்படம், இரண்டாவது காதல் சொல்ல வந்தேன், மூன்றாவது கண்டேன் காதலை, நான்காவது ஈரமான ரோஜாவை, மற்றும் ஐந்தாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்.
8: இந்திரன் போடுங்க.
2: எந்த திரைப்படம்?
8: இந்திரன். மற்றது
2: காதல் சொல்ல வந்தேன், கண்டேன் காதலை, ஈரமான ரோஜாவை, மற்றும் நிலவுக்கு என் மேல் என்னடி.
8: காதல் சொல்ல வந்தேன்.
2: காதல் சொல்ல வந்தேன். நல்லது, நன்றி.
8: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்கள்? சொல்லுங்க. அந்த உற்சாகத்துடன் ஐந்து திரைப்படங்களை சொல்லுங்க.
9: எந்திரனும், ஈரமான ரோஜ்.
2: இந்திரனும், ஈரமான ரோஜாவும். நன்றி,
9: நன்றி.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-6222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. 3-4. நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 6664 6222. அதாவது முதலாவது இந்திரன், இரண்டாவது காதல் சொல்ல வந்தேன், மூன்றாவது கண்டேன் காதலை, நான்காவது ஈரமான ரோஜாவே, மற்றும் ஐந்தாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட கில்லி திரைப்படத்திலிருந்து கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி பாடல்கள் தரப்பட ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் டொல்மிசிறி இவர்கள் விரும்பி கேட்ட விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் கென் கருணாசனுடைய வரிகளில் சூர்யாவின் குரல் ஒழிக்கும். இந்த நேரம் 10:37

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கில் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுனந்தாவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:41.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்
3: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: 10-10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஈரமான ரோஜாவை திரைப்படத்தில் இருந்து மனோ மற்றும் ஜானகியின் குரலில்

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஈரமான ரோஜாவி திரைப்படத்திலிருந்து KG ஜேசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரலில்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:58.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200, 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதிக்கவுள்ள புதிய வரிகள் கனேடிய மாகாணங்களுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கும் இந்த வரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் மற்றும் குபேக் முழுவதிலும் உள்ள சிறு நகரங்களில் குவிந்திருக்கின்ற தொழில்களில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற குஸ்மா ஆய்வுக்கான குபேக்கின் அதிகாரப்பூர்வ தூதரகமாக பணியாற்றுகின்ற லூயிஸ் பிளைஸ் அவர்களுடைய நிறுவனம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் 1 அல்லது 2 வணிகங்களை சார்ந்திருக்கின்ற சிறு நகரங்களுக்கு இந்த வரிகள் முற்றிலும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானி ஸ்டுவர்ட் பிரஸ்ட் அமெரிக்க கோரிக்கைகளுக்கு இணங்கும் மாகாணங்களுக்கு வெகுமதி அளிக்கவும் மற்றவற்றை தண்டிக்கவும் வாஷிங்டன் பிரித்தாளும் உத்தியை பயன்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றார். பூஞ்சை படிந்திருக்கக்கூடும் என்பதனால் குறிப்பிட்ட தயிர் வகைகளை மீளப் பெறுவது குறித்து கோஸ்கோ கனடா வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றது. 650 கிராம் கொண்ட 2 குள்கலன்களில் விற்கப்படுகின்ற தி கிரீக் கோட்ஸ் நிறுவனத்தின் ஹனி யோகட் மற்றும் ஆர்கானிக் யோகட் பிளெயின் ஆகிய 2 தயாரிப்புகளும் மீளப்பெறும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தி கிரீக் கோட்ஸ் தயாரிப்பின் உரிமையாளரான ஹேன் கலிஸ்ட்ரல் நிறுவனத்தினால் மீளப்பெறப்படும் இந்த தயாரிப்புகள் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் 2026ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கோஸ்கோ வேர்ஹவுஸ் அல்லது கோஸ்கோ பிசினஸ் சென்டரில் விற்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீளப்பெறப்படும் ஹனி யோகர்ட்டின் சிறந்த பயன்பாட்டு காலம் பெஸ்ட் பிஃபோர் டேட்ஸ் 2026 ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 15 வரையிலும், ஆர்கானிக் யோகர்ட் பிளேனின் காலம் ஆகஸ்ட் 9 முதல் செப்டம்பர் 13 வரையிலும் காணப்படுகின்றது. பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த தயிரை வேறு யாருக்காவது கொடுத்திருந்தால் அவர்களிடமும் இந்த தகவல் குறித்து தெரிவிக்குமாறு வாடிக்கையாளர்களை குறித்த நிறுவனம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் சிறுவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களும் மின்சார பைக்குகளும் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை கனேடிய சிறுவர் மருத்துவ கண்காணிப்பு திட்டத்தின் புதிய தரவுகள் காட்டுகின்றன. இன்று வெளியிடப்பட்ட வருடாந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் இ ஸ்கூட்டர்களையும் இ பைக்குகளையும் பயன்படுத்தியதால் ஒன்டாரியோவைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 10 சிறுவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். 26 பேர் 2 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அண்மைய ஆண்டுகளில் காயங்கள் வியத்தகு அளவில் அதிகரித்திருப்பதை மருத்துவர்கள் காணும் நிலையில் இ ஸ்கூட்டர்கள் மற்றும் இ பைக்குகள் மீதான சட்டங்களை தெளிவாக பரிந்துரைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் பொது கல்வியின் அவசியத்தை இந்த தரவுகள் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய காலத்தில் ஜெர்மனியின் உளவு அமைப்புகள் மீது விதிக்கப்பட்ட பல கட்டுப்பாடுகளை நீக்குவதை நோக்கமாக கொண்ட சட்டவரைவுக்கு அந்த நாட்டின் அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. தாங்கள் தங்கள் உளவு அமைப்புகளை உண்மையான ரகசிய உளவு அமைப்புகளாக மாற்றுவதாக அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின்ட் தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள தமது நட்பு உளவு அமைப்புகளுக்கு இணையாகவும் போட்டித்தன்மையுடனும் செயற்படும் நிலையை தாம் அடைய வேண்டிய நேரம் இது என்று கூறியிருக்கின்ற உள்துறை அமைச்சர், பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத குழுக்களை மிகவும் திறம்பட எதிர்கொள்ள செயல்பட தங்களுடைய திறன்களை தீவிரமாக வளர்த்துக் கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் போரினை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகமது ரேசா நக்வி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ராணுவம் தாம் நினைத்ததை விட பலவீனமாக இருப்பதை இந்த போரின் மூலம் அறிந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிரிகள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அஞ்சும் நிலையை உருவாக்குவதே தங்களின் முதன்மை இலக்கு என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருவதாகவும், ஒருவேளை ஈரானிடம் ஏவுகணைகள் தீர்ந்து போகும் நிலை வந்தாலும் அன்றைய தினம் அமெரிக்காவுக்கு இன்னும் பாரிய ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய பல மாற்றங்களை செய்யவுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதற்கான ஒரு வழி இந்த போரை டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை நீடித்து அவர்களுக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்துவதுதான் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். டெக்சாஸின் சலாடோ அருகில் நேற்றைய தினம் திறந்தவெளி வயலில் AH-64E அப்பாச்சி தாக்குதல் உலங்குவானூர்தியொன்று வீழ்ந்து நொறுங்கியதில் இரண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். வழக்கமான செயல்பாடுகளின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஃபோர்ட் ஹூட் தளத்தைச் சேர்ந்த இந்த உலங்கு வானூர்தி ஆஸ்டினுக்கு வடக்கே சுமார் 70 மைல் தொலைவில் உள்ள கிராமப்புற வயல் பகுதியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளானது AH-64 அப்பாச்சி உலங்கு வானூர்தி என்பதனை ஃபோர்ட் ஹூட் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றனர். விபத்துக்கான காரணம் உடனடியாக அறிவிக்கப்படவில்லை. ஃபோர்ட் ஹூட்டின் குற்றவியல் விசாரணை பிரிவு உலங்கு வானூர்தி விபத்து குறித்து விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது. மகளிர் ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சமரி அதபத்து தலைமையில் களமிறங்கும் இந்த 15 பேர் கொண்ட அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. ஆசிய கிண்ண தொடரில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி கிண்ணத்தை கைப்பற்றும் நோக்கத்தில் அனுபவமிக்க வீரர்கள் மற்றும் இளம் திறமையாளர்களை உள்ளடக்கி இந்த குழு தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் பிரகாசமாகவும், வரும் ஞாயிற்றுக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல்கள்.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் HD-யின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஈரமான ரோஜாவி திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலே.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான இந்திரன் திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய ரகுமான் மற்றும் கிருஷின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான எந்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் வழக்கு வந்த நேரம் 11:31.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: ஈட்டோபிகோ
1: 416-746-2742.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான இந்திரன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில், பா விஜயனுடைய வரிகளில், ஜாவித் அலி மற்றும் சின்மையின் குரலில்.

0: என்னை கோனே
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான இயந்திரன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் SPB மற்றும் ரகுமான் மற்றும் கட்டிஜா ரஹிமாவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:44.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு என்னவென்றால், நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திலும் வந்து நாம் வந்து ஜோசிக்கும் ஒரு விஷயம் வந்து, ஏன் இவர்கள் முன்பு போல இல்லை என்று ஜோசிப்போம். பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் அப்படி ஜோசித்திருப்போம். பள்ளி பருவத்தில் வந்து நண்பர்களை பார்த்து நாங்கள் ஜோசித்திருப்போம், ஏன் இவர்கள் முன்பு போல இல்லை என்று. அதே போல் ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் நகர்ந்து போனோம் என்றால், எங்களுடைய நாங்கள் நேசித்த நபர்களை பார்த்து நாங்கள் ஜோசித்திருப்போம், ஏன் இவர்கள் முன்பு போல இல்லை என்று. அதற்கு பிறகு திருமணமானதுக்கு பிறகு சில காலம் கடந்து ஜோசிப்பார்கள். ஒரு கணவன் ஜோசிப்பார், ஏன் மனைவி முன்பு போல் இல்லை என்று. அதே போல் மனைவி ஜோசிப்பார், ஏன் கணவன் முன்பு போல் இல்லை என்று. இப்படி வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அதிகம் நேசிக்கும் மனிதர்களைத்தான் நாங்கள் அதிகம் இப்படி ஜோசிக்கின்றோம். அந்த ஜோசனையின் முடிவில் மனதில் எங்களுக்கு ஆழமாக பதிகிற ஒரு விடயம், ஏன் இவர்கள் முன்பு போல் இல்லை என்ற ஒரு கேள்வி நமக்கு உருவாகிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கு? யார் யார் உங்கள் வாழ்க்கையில் இப்படி முன்பு போல் இல்லை என்று நீங்கள் ஜோசித்தீர்கள்? என்ன சந்தர்ப்பத்திற்காக அப்படி ஜோசித்தீர்கள்? இதனுடைய புரிதல் உங்களுக்கு என்னவாக இருக்கின்றது? இதுதான் இன்றைய தலைப்பு. வாரங்கள் அலசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் மதியவர்கள் விரும்பி கேட்ட ஜானி திரைப்படத்திலிருந்து, ஜானகியின் குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: விளங்கவில்லை,
1: சொல்லுங்க.
2: குடும்பம், நானும் வைஃபும் பிள்ளைகளை பற்றியும் சொல்லலாம். பிள்ளைகள் வந்து சின்ன நாங்கள் பிள்ளைகள நல்ல அங்க இங்க எல்லாம் கூட்டி கொண்டு போவோம். சேர்க்கறதெல்லாம் வண்டி கொடுப்போம். பள்ளிக்கூடம் போய் கொஞ்சம் கொஞ்சம் பெருக்க பெருக்க அவியல் கேக்குறதுகளை எல்லாத்தையும் வேண்டி கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் கஷ்டம் வந்துடும். அப்ப நாங்கள் வேண்டி கொடுக்கா விட்டால் ஒரு நாளைக்கு அவியல் எங்களை வறுப்பினோம். அப்படி அப்படி வறுக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பாசம் குறைஞ்சு கொண்டு போறது. இந்த பிள்ளைகள் வறுப்பு வரும், நினைக்கிறாராம் அப்படி இப்படி என்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வறுப்பு வரும். திருமணம் ஆகக்குள்ள அதுல கொஞ்சம் பாசம் பெறும். கல்யாணங்களுக்கு பிறக்குள்ளுக்குள்ள கொஞ்சம் பாசம் பெறும். கடமையால அது இதெல்லாம் செய்யக்குள்ள
1: ஆனால் அவர்களுக்கு அந்த ஆள் மனதில் ஒரு அளவில்லாத அன்பு இருக்கும். ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்வது, ஒரு ஏமாற்றம் இருக்கும். அந்த ஏமாற்றத்தின் வாயிலாகத்தான் சில வார்த்தைகளை போட்டு விடுவார்கள்.
2: உள்ள அன்பு இருக்கு இல்லையா? அம்மா அப்பாண்ட அந்த அன்பு இருக்குதான் சின்ன எந்த வளத்தை கொண்டு வரக்குள்ள. அப்ப எந்த எப்படித்தான் இருந்தாலும் ஒரு கஷ்டம் பிறகுள்ள தானே பாக்கணும். அப்பாக்குள்ளதான் பரவினோம். அப்பாக்குள்ள நாங்களும் அது வாய்ப்பு செய்வோம். அப்ப அந்த பாசம் வந்து இப்ப எந்த ஒரு காலிதான் குறையாது. இப்ப இந்த வேவையின் பிள்ளைகள் வரக்குள்ள தெரியாது, வேலைக்கு நேரம் வராது. அப்ப நாங்களோட விளக்கல்னா பேசுவினோம். என்ன நீங்க எப்படி எனக்கு நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லையான்னு சொல்லுவினோம். அப்ப நாங்களும் கொஞ்சம் பொறுமையா அந்த இதுகளை கேட்டு கொஞ்சம் இழந்ததான் வேணும், பொறுக்கத்தான் வேணும். அப்பக்கும் கொஞ்சம் இதை வரும் பிரச்சனையா.
1: அப்பொழுது சொல்வார்களா நீங்க முன்பு போல இல்லையன்னு சொல்வார்களா?
2: அவன் முந்தி நல்லா இதை அனுப்பிச்சு உள்ள இருக்கும். ஆனா சொல்ல மாட்டினோம். ஆனால் பிறகு மனைவி காத்துக்குள்ள அது வந்து என்னென்றால், இப்ப நீங்கள் பொதுவா காதலிக்கக்குள்ள கொஞ்சம் அன்பு கூடவா இருக்கும். என்ன காதலிக்கிறீங்கள் என்றால் வாய்ப்பு சொல்றதெல்லாம் நல்லா கேப்பீங்க. நாங்க சொல்றதையும் வாய்ப்பு நல்லா கேப்பா. சேர்ந்து அப்படியே திருமணம் ஆகி கொண்டு போக்குள்ள திருமணம் ஆகுனா கொஞ்சம் காலத்துக்கு அது நல்ல அன்பு சொல்ல முடியாது. அன்பு எல்லாம் இருக்கு. சாமான்கள் கேட்டால் வாங்கி கொடுக்கறது, சேப்பரை சா வண்டி கொடுக்கறது, அது லவ் பண்ற நேரங்கள்லயும் இருக்கு. சேப்பரை சா வண்டி கொடுக்கறது பார்த்தியாதவர்களுக்கு. அப்ப அப்பக்க நல்ல அன்பு,
1: அப்ப நல்ல அன்பு, பிறகு கூடாது அன்பா
2: நிச்சயம் இருக்கு. எந்த அப்படி நீக்கக்குள்ள பிள்ளைகள் பிறகும் என்ன பிள்ளை பிறகுள்ள முதல் முதல் பிள்ளை பிறகுள்ள நல்ல அன்பா இருக்கும். பிள்ளை பிறந்த உடனே அன்பு அப்படி பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ற பக்கம் வேண்டி அந்த நேரம் கவனிக்க வேண்டிய எல்லாம் செய்வோம். வசதியா இருக்கக்குள்ள என்னென்னால் அப்படி ஒன்று ரெண்டு மூன்று பிள்ளைய பார்க்கக்குள்ள பிள்ளைகள் இந்த தாய்மார் வந்து பிள்ளைகள்ல பாசம் போகும். கனவுல கொஞ்சம் இது வரும், வரப்புமாயி கொஞ்சம் காலம் செல்ல செல்ல செல்ல செல்ல வரப்பு வரும். அப்ப தாய்மார் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து தாய்மாரோட இருப்பினும் ஆம்பளை பிள்ளைகள் அப்படி பொம்பளை பிள்ளை கொஞ்சம் தகப்பனோட அன்பா இருக்கும். அதுவும் கல்யாணம் கேட்டா அதே மாதிரி தான் வரும்.
1: வெறுப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு குடும்பத்துல வந்து
2: குறைஞ்சு கொண்டு போறது.
1: அதுக்கு காரணம் குறையிறது என்று சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் வந்து அந்த குடும்பத்தினுடைய குடும்பம் வந்து பெரிதாகும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார ரீதியில அதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு ஆண் தான் அதனுடைய முக்கிய பங்கு வகிப்பார். அப்பொழுது அந்த அதற்கான அதனை நோக்கி ஒரு ஆண் ஓடும் பொழுது அதன் அந்த அதற்கான இடைவெளி வருகிறது.
2: ஆமா, ஏனென்றால் நாங்கள் உழைச்சு அப்படியும் குடும்பத்தை பார்க்கணுமே, நாம் ஆண்கள் அப்பாக்குள்ள. இப்ப இந்த நாட்டுல ரெண்டு பேரும் தானே கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு அதுக்குள்ளயும் அந்த ஜெலஸ் வர்றது, நான் கூட மேக் பண்றேன், நீ கூட மேக் பண்ற, நீ நல்லதா வச்சிருக்கிற.
1: இதில் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியை பார்த்து இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க நினைத்தீர்கள், நீ முன்பு போல் இல்லை என்று, அல்லது நீங்க யாரையாவது அப்படி நினைத்திருக்கிறீர்களா?
2: ஆக்கள் வந்து படைக்கிற நேரத்துல நண்பர்கள் வந்து நல்ல சந்தோஷமா நிப்போம்,
1: என்ன
2: போறதா அடிச்சு பாமிச்சான்னு சொல்லி எல்லாம் போவோம். எந்த வேலை கொஞ்சம் கல்யாணம் கட்டி வேலையில போனா போல அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா வந்துடும், நேரமும் இல்லை
1: ஒன்றும்.
2: அவரும் மனைவியோட தெரியவா, நானும் மனைவியோட தெரியாக்குள்ள அப்ப நாங்கள் முந்தின வாய்ப்புல அங்க மாட்டோம், கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டுதான் போவோம். அப்படியே கெட்டு கேதர் பாட்டியல் வரக்குள்ள சந்திக்கிறோம், அவங்களை உடச்சுகளை எல்லாம்
1: கதைப்போம்.
2: கிட்டடியில சந்திச்சு நாங்கள் அவங்களை பழையதுகள் நாங்க மனுஷரா இருந்தாங்கட்டா செல்லும் செல்லும் நீ மனுஷரடா அப்ப குழப்படி விட்டால் மேலே மட்டும்
1: சொல்லுவேன். அப்படி நினைச்சிருக்கீங்க
2: அப்படி வந்து எல்லாம் கெட்டுக்கெதிராக சொல்லுவாங்க, ஒரே கிளாஸ் தானே அப்ப சொல்லுவாங்க, முஸ்பதியா இருக்கும் பாட்டு நேரம் அப்படி அதெல்லாம் தள்ளி அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த படத்துகளை கதைப்போம். சந்தோஷமா தான் கதைக்கிறது, சும்மா அப்படி கதைச்சு கொண்டு போறது. குடும்பங்களுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரம் வந்து நல்லா பில்டப்பா இருக்கணும். அப்பக்குள்ள பிள்ளைகளை மங்கள்ல பாசம் இருக்கும், மனைவியும் பாசம் இருக்கும். அப்ப நாங்கள் உண்ட சொன்னா செய்வா என்ன, வசதி குறைவாக்குள்ள அங்க ஒரு இது கொஞ்சம் தூரத்துல அன்புகள் குறைஞ்சு கொண்டுதான் போப்பா.
1: பொருளாதாரம் பேலன்ஸா இருக்கணும் என்று சொல்வது வந்து ஏனென்றால் இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் உயர்ந்திருந்தாலும் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் அவர்களுடைய பார்வை இருக்கும். அப்படியே எல்லா சந்தர்ப்பத்திலுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை நாங்கள் சொல்ல முடியாது. பொருளாதாரம் இருந்தால் தான் அப்படி ஒரு பாசம் இருக்காது, அப்படி அண்டு இல்லை, அதை எல்லா சந்தர்ப்பத்திலையும் அடுத்தது அடுத்தது அடுத்தது என்றுதான் எல்லாருடைய மனதிலும் ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆமாம்
2: அது என்னென்னா வைஃப் மேனேஜரும் ஒரு வீட்டை போன வேண்டாம், அந்த வீட்டை பாக்குறது சில பேர்ல எல்லாரும் இல்லை, சில ஆக்கள் வந்து அங்க அந்த ஜாமான் கிடக்கு இந்த ஜாமான் கிடக்கு சின்ன வீட்டை விட்டு பெரிய வீடு வேண்டினோம் அப்படி இப்படி போக்குள்ளையும் கொஞ்சம் இது வர கணவன் சொல்லுவாரு அதை ஒண்ணும் பண்ணாம இருக்கிற வீடே காணுமண்டு. அப்பக்குள்ள கொஞ்சம் என்ன இது ரவுண்டும் பண்றோம் இல்ல ஒன்றும் இல்ல என்று சொல்லி அப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்.
1: நல்லது, நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், சொல்லுங்கள்.
3: மனுஷன் மாறல, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் மாறி இருக்கு. நாங்க இருக்கிற இடம் ஆமாம், இப்ப நானே மாறிவிட்டேன். அப்ப மற்றவைய குறை சொல்லி பிரயோசனம்
1: இல்லை.
3: என்னென்றால் ஒரு சந்தர்ப்பமும் மற்ற வீட்டுக்கு மற்ற வீட்டை சொல்ல கேட்கதான் அவ மாறின மாதிரி தெரியும். அப்ப நாங்கள் ஒரு இடம்பெயர்ந்து நாங்க இங்க வந்து அந்த கலாச்சாரத்தோட பின்பற்றிக்க மாறின மாதிரி இருக்கும். ஆனா மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி தானே
1: இருப்பான். மனிதன் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்பானா?
3: ஒரே மாதிரி இருக்கிற இல்ல, ஒரு வயசு வரைக்கும் ஒரு ஒரு இது சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடப்பான். அப்ப நாங்கள் படிச்ச படிப்பினைகள் வந்த சோதனைகள் தோல்விகள் அதெல்லாம் மாத்தி விடும் ஒரு மனிதனை. அப்பக்க மனிதன் மாறின மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்க ஒரு இன்னிசன் இருக்கத்தான் தெரியும். அப்ப மாறி விட்டோம் என்று நினைச்சாலும் அது பாசம் இருக்கத்தான் செய்யும். என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் பாசம் இருக்கத்தான் செய்யும்.
1: எவ்வளவு தனி நடந்தாலும் பாசம் என்பது குறையாது. ஆனால்
3: சந்தர்ப்பம் தான் அது ஒரு பிரிவினை காட்டும். கல்யாணம் செய்த மற்ற அப்படி மாறிட்டாண்டு நினைச்சேன். அப்ப அப்பதான் பிரிவினை வந்தது, ஆனா பாசம் போச்சு இல்ல, அதை விட கூட பாசம் தான் இருக்கு.
1: ஆமாம், இணைந்து சிறப்பிதமைக்கு அழகான பதில்கள் கொடுத்தீர்கள். இணைந்து சிறப்பிதமைக்கு மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம், நன்றி. வணக்கம். நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, கோதாஸ், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா மகிழ்ச்சியா
1: இருக்கிறேன். அந்த உற்சாகத்துடன் சொல்லுங்க பாப்பா.
4: முன்பு போல் இல்லை, முன்பு போல் இல்லை என்றுங்கள். நிச்சயமாக நாங்கள் தாய் தந்தையருக்கு முன்பு போல் இருந்திருக்க மாட்டோம். சின்ன வயதுல அவள் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கைக்குள்ளேயே வாழ்ந்த நாங்கள். கொஞ்சம் வளர்ந்தவொடனே நாங்கள் வீட்டுக்காரர்களுக்கு அல்லவா படத்துக்கு போறது, வேற ஏதோ அவர்கள் விரும்பாத செயலை செய்வதெல்லாம் முன்பு போல் இல்லாத செயல்
1: தானே.
4: நாங்களே இவ்வளவு விட்டுருக்கோம். அதே மாதிரி நாங்க படிக்கும் போது சிறு இந்த காலர் பாடசாலை அந்த சிறு பாடசாலையில் படிக்கும் போது அந்த ஒரே வகுப்பு மாணவர்கள் நல்ல ஒன்றாக கும்மாளம் அடித்து விளையாடும். அந்த பாடசாலையை விட்டு பிரியும் போது பிறகு அந்த அந்த அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படியோ விட்டு போகுது. அந்த எங்களை வகுப்புக்கு வருகிறவர்களை தவிர அங்கே பிறகு மேல் வகுப்புகளில் ஏபிசிடி என்று பிரிக்கப்படும் போது அந்த மாணவர்கள் பிரிந்து விடுவார். அப்போது நாங்கள் அப்போதும் முன்பு போல் இல்லை, அவர்கள் அந்த வந்து சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் நாங்கள்
1: பழகுவோம்.
4: அந்த தட்டி போனவர்கள் போனதுதான், பிறகு அவர்களோட எங்கேயாவது இருந்துவிட்டு கதைப்போம் மற்றும்படி இல்லை. பிறகு ஹை ஸ்கூல்ல படித்தோம். படித்த காலத்தில் படித்த முடிய எல்லோரும் வேலை தேடி வெளிக்கிட்டோம். வேலை தேடி போனவர்கள் உள்ளூர்ல வேலை செய்தவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்தவர்கள். ஆனால் எப்படி சேர்ந்தாலும் நாங்கள் பார்க்கிறேன், நான் அந்த ஊருக்கு போனால் அந்த என்னோடு படுத்த பழைய மாணவர்கள் எல்லோரும் என்னை வந்து சந்திக்கிறார்கள். அதே மாதிரி நாங்களும் அவர்கள் வீட்டுக்கு போகிறோம், வருகிறோம், மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அப்ப நாங்க முன்பு போல் இல்லையென்று சொல்லிடாது. இப்ப எங்களை அந்த இது வந்து பிரித்திருக்கே தவிர, இந்த காலம் பிரித்திருக்கே தவிர மற்றபடி நாங்கள் அத எங்களுக்குள்ளே அந்த படித்த கடைசியாக படித்த மாணவர்கள் நிச்சயமாக ஒற்றுமையா இருக்கும்.
1: இப்ப நண்பர்கள் மட்டுமில்லை, இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நபரோட நீங்க பேசினீர்கள் என்றால் ஒரு சிறிய காலம் போக விட்டு நாங்களே ஜோசிப்போம், இவன் முந்தி மாதிரி அப்படி இல்லை, இப்ப மாறி எங்களுடைய உள் மனத்துல அப்படி ஒரு எண்ணம் வரும்.
4: அது இப்ப சொல்ல வரேன். இப்பதான் இங்க கனடா வந்த பிறகு எங்களோட நிறைய நண்பர்கள், ஒன்று இல்ல ரெண்டு இல்ல குறைஞ்சது 100 நண்பர்கள் இருந்திருப்பார்கள். எனக்கு நிறைய பழகினார்கள். எனக்கு இப்ப கண் தெரியாம போன பிறகு நான் கோயிலுக்கு போனாலும் அவர்களுடைய குரல் எல்லாம் எனக்கு பரிச்சயம். அப்ப எனக்கு

0: வந்து எங்களோட கலகலப்பா பழகினால் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா சேர்ந்து வருகிறார், வரும்போது மூன்று பேரும் சேர்ந்து வந்து வீட்டுல இருந்து எங்க பேர பிள்ளைகளோட சேர்ந்து மகிழ்ச்சியா தான் இருந்து போறாரு. முன்பு போல் இல்லையென்று சொல்ல முடியாது, எல்லாரும் முன்பு போல் இருக்கும். குடும்பம்ன்றது நிச்சயமா எல்லாரும் கல்யாணம் கட்ட புதுசுல வீட்டுல சுத்தி சுத்தி வருவார்கள். பிறகு நாங்களும் விட்டத்தானே போவோம் கொஞ்சம் கொஞ்சமா, அது எல்லாத்த வழக்கம் தானே. அதை சொல்லுவாங்கள் ஆசி 60 நாள் 30 நாள் என்று. துவக்கத்துல இருந்த படிப்பு கொஞ்சம் குறையும்தான், முன்பு போல் இல்லை என்றால் எல்லோருமே மாறி இருக்கும். ஆனா பொருளாதாரம் என்றது மனிதனை பிரிப்பது என்று சொல்ல முடியாது. பொருளாதாரம் நாங்கள் மேலும் மேலும் ஆசைப்பட்டால்தான் நாங்களாகவே எல்லோரையும் விட்டு பிரிந்து போகிறோம் என்ற அர்த்தம். எங்களுக்கு கிடைத்த திருப்தியாக வாழும் போது எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
1: கண்டிப்பா அழகாக கூறினீர்கள், நன்றி. இணைந்து சிறப்பித்த மைக்கு
0: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கோம். என்ன தலைப்போடு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: கண்டிப்பாக. அதாவது தலைப்பின் முக்கிய விடயம் என்னவென்றால், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து எல்லாரும் வந்து நாங்கள் நினைப்போம், நீங்கள் முன்பு போல நீங்கள் இப்போ மாறிவிட்டீர்கள்னு நினைப்போம். அப்படி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அப்படி நினைச்சிருக்கிறீங்கள்? யார் யார் எல்லாம் அப்படி நினைச்சிருக்கிறீங்கள்? ஏன் அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருவதற்கு என்ன காரணமாக இருக்குது?
2: அது வந்து இயற்கை, அதாவது மாறுவது மனிதன் வளர்ந்து ஒவ்வொரு பருவங்கள் வரும் பொழுது அது ஒவ்வொரு சூழல் சுற்றாடல் மாறிவிடும். எம்மை விட்டு நண்பர்கள் கூட படித்து அவர்கள் இன்னொரு யூனிவர்சிட்டி அங்க இங்க குறைஞ்சு மாறி போவார்கள். பிறகு கல்யாணம் கட்டி வேற வேறு ஊர்களுக்கு போவார்கள். அந்த தூரம், அந்த டைம், அவர்களுடைய வாழ்க்கை, அது இது அப்படி அது வந்து இயற்கையா நடக்கிறது விடையும். அதனால அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த அந்த நட்பு வந்து உண்மையில கொஞ்சம் கொஞ்சம் தூர போயிடும். அதே மாதிரிதான் நாங்க பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருந்தாலும், நாங்க பிள்ளைகள் வளர வளர வளர நாகரிகம் வளருது, அந்நிய கலாச்சார ஆதிக்கம் இருக்கு, நேரம் சூழ்நிலைகள், பிள்ளைகள் படித்து யூனிவர்சிட்டி அங்க இங்க அப்படி போயிட்டு கல்யாணம் கட்டி போயிடுவாங்க, அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் பார்க்கணும். முதல் மாதிரி அவங்களுக்கு நேரம் இருக்காது எங்களோட இருக்க, ஆனா இருக்க வைத்து கொள்ளணும். கொஞ்சமாவது நாங்களும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து கொள்ளணும். அது இயற்கை, அதை தவிர்க்க முடியாது. அதுதான்
1: காரணம் பெறுகிறது. அப்படியா?
2: எண்ணம் வருகிறது, ஆனால் அது வந்து இயற்கை தானே. அதை நாங்கள் அந்த எண்ணத்தை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றம் தான் அது. அது நேரம், அது காரணி வந்து நேரம், பொருளாதாரம், சுற்றாடல் சூழ்நிலை, ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், அதாவது அவர்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கு, எங்க இருக்கிறாங்க, ஏது தொழில் நிமித்தமா வெளியே போவார்கள், யாரும் நண்பர்களோ குடும்பமோ எல்லாம் அப்படித்தான். அதனால அதுக்கு குறை சொல்ல முடியாது. மாறித்தான் இருக்கும், மனிதன் மாறிவிட்டான்.
1: மனிதன் மாறிவிட்டான், ஆமாம், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் எல்லோருடைய மனதிலும் வருகிறது.
2: கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். இப்ப முதல்ல நாங்க ஒற்றுமையா அப்படி இருந்த நண்பர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தூரம், அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், அது சூழ்நிலை எல்லாம் பொறுத்து மாறிவிடும். அது கட்டாயம். அடுத்து சிலர் வந்து பிஸியா இருப்பார்கள், அவர்களுடைய சம்பாதிக்கணும், அது இது அங்க ஓடி ஓடி சம்பாதிச்சு அவர்களுக்கு நேரமே இருக்கா எங்களோட பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு, அப்படி அது மாதிரியான சூழ்நிலைகள் தான். இவை எல்லாம் பலகாரணிகள் உண்டு. இவை மாறும், மாறி மாறிவிடும், மாறிவிடுவார்கள், மாறிவிட்டார்கள்,
1: மாறிவிட்டார்கள். எல்லாம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்.
2: ஆமா, எல்லாம் தான். அது அதை பத்தி கவலைப்படவும் கூடாது. அதாவது பிள்ளைகள் கட்டாயம் இங்க வரணும், எங்களை பார்க்கணும் ஒரு வீக்கெண்ட், அப்படி சொல்ல முடியாது. சில வேலைகள் அவர்களுக்கு வேறு ஏதாவது அவர்களுடைய நண்பர்களோட போகக்கூடிய நிலைமைகள் அப்படி இருக்கும். டெய்லி அதாவது பிள்ளைகளோட நாங்க வந்து அந்த பிள்ளைகள் எங்களோட அந்த எப்ப எங்க சென்றாலும் அந்த ஒற்றுமையாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுன்னு சொன்னா, நாங்க சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளோட ஒரு இருக்கணும். அதாவது இன்றைக்கு என்ன நடந்தது, பிள்ளையோட கதைச்சி கதைச்சி அதாவது உண்டாயிருந்து சாப்பிடணும், ஒரு

0: சொல்லு சாப்பாடு சாப்பாடு அது பிள்ளைகள் உண்டாது சாப்பிடணும், பிள்ளைகள் நடந்த என்ன நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் பிள்ளைகள் நலம் விசாரிக்கணும். அது மாதிரியான விடயங்கள் இருக்கும்போது அவர்கள் எங்களோட அந்யோன்யமா இருப்பா, எங்கே சென்றாலும் காலையில இருந்தவுடன் மாமா யூ ஓகே அப்படி கேட்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு அவர்கள் எங்களுடனே இருப்பார்கள். அவர்களுடைய நேரத்தை பொறுத்து அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நாங்களும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: ஆஹா, அழகாக கூறினீர்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் காந்தி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன்,
1: சொல்லுங்க.
2: நண்பர்கள் இந்த வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து ஒளிவு முறையெல்லாம் கலைப்பம் எதிராக இருந்தாலும், ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போனா வந்து ஒரு இந்த ஈக்கம் ஒன்று வந்து வந்துடு. இப்ப நான் பெரியவனா நீ பெரியவனான்னு ஒரு இது வந்து நண்பர்களுக்குள்ள வரும். அது வந்து எல்லாருக்கும் வரும் வந்து. அதே மாதிரி இப்ப குறிப்பிட்ட வயசுல வந்து நாங்க கொஞ்சம் அந்த என்ன சொல்றது கொஞ்சம் வந்து எங்களை சில பேருக்கு பிடிக்கும், நண்பிகளுக்கு பிடிக்கும். அந்த நேரத்துல வந்து நண்பர்கள் கொஞ்சம் என்ன இவனை பிடிக்குது இவனோட கலைக்கிறாங்க தன்னோட அது ஒரு பொறாம வரும் அந்த நண்பர்களுக்குள்ள. நண்பர்களுக்குள்ள அது வரும். ஆனா திரும்ப வந்து கல்யாணம் அப்படி இப்படி வந்தா கல்யாணம் கட்டி ஒரு ஆள் வந்து போட்டு வந்து சில பேருக்கு லேட் கல்யாணம் நடக்கிறது வந்து லேட்டா வயசு போனது போற நடக்கும் வந்து சில பேர் வந்து முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட வயசுல கல்யாணத்தை கண்டி பிள்ளைகளை பேசி அதுக்கப்புறம் பேரை பிள்ளைகளை காட்டினா அவைகளுக்கு அப்பதான் சின்ன பிள்ளைகளா இருப்பினா வந்து அப்ப அது ஒரு பொறாம அந்த பொறாம வந்துடும் அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வயசுக்கு இவன் வந்து பேர பிள்ளைய பார்த்துட்டான் பேர பிள்ளைய வந்து நான் வந்து இப்பதான் நீ பிள்ளைக்கு 10 வயசு நீ நான் பேர பிள்ளைய காணலதுக்கு அது ஒரு ஈக்கோ பிரச்சனை வரும் வந்து. அப்ப நாங்க வந்து சில நேரம் வந்து எங்களை போட்டோக்களை வந்து பேஸ்புக்ல போடுறோம் வந்து. அப்ப நாங்க பேர பிள்ளையோ எங்களை குடும்பத்தை பத்தி நாங்க சில நேரம் பேஸ்புக்ல போட்டா வந்து அது அவைகளுக்கு வந்து சில நேரம் வந்து நண்பர் யோசிக்காம இருந்தாலும் அவங்கள சேர்ந்து இருக்கிறவங்க சில நேரம் பாருங்க அந்த மனுஷன் அப்படி இருக்கு நீ இப்படி இருக்க அப்படி இப்படி சில நண்பருக்குள்ள பிரிவு வாறது. ஆனா அடுத்தவங்க பேச்சு நாங்க கேட்கக்கூடாது வந்து நண்பரா பழகினா நண்பரா பழகிட்டு இருக்கோம். அதே மாதிரி
1: சந்தர்ப்பத்துல அப்படி ஒரு எண்ணம் பெறும் நீங்க முன்பு போல மாறி இருக்கீங்க
2: மாறி இருக்கா வந்து எது வந்து அவங்க குடும்பம் இது ஆயிட்டான் பேர பிள்ளைய காட்டுட்டாங்க அவருக்கு ஒரு பார்க்க நானே விட்டுட்டேன் இந்த வாழ்க்கையை அப்படியே நான் இது பண்ணிருக்கோங்க ஒரு அந்த இதோண்டு வரும் வந்து. அப்ப எங்களோட தொடர்ந்து கலைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து நாங்க வந்து இப்படி பிள்ளைகளோட இருக்கிறோம் பேர பிள்ளைகள் இருக்கிறோம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனசாம் இருக்கும் வந்து அப்படியான் தொடர்புகள் கதைச்சி நிறுப்பின வந்து கதைச்சி நிறுத்த புற பூவ பூ வந்து எல்லாத்தையும் கட்
1: பண்ணிடுவேன்.
2: இப்ப நாங்க வந்து வெளிநாடுக்கு வந்துட்டோம் வெளிநாடு வந்து நாங்க வந்து எல்லாரையும் தேடுவோம் வந்து. ஆனா அவையில் வந்தோன்னா எங்களை தேடுவன வந்து அவைகளுக்கு ஒரு சார்ஜ் கிடைச்சல் வந்தோன்னா எங்களை தேடுவன. ஆனா பூவ போய்ங்கிற வாழ்க்கை வந்து அந்த பிரிவு தான் பெறும் அந்த நண்பருக்குள்ள வந்து அந்த பிரிவுகள் வந்து
1: கடைசியில் பிரிந்து விடுவார்கள். அப்படியா
2: யா அப்படி நினைக்கிறவெல்லாம் பிரிவுனே வந்து இப்ப எனக்கு எல்லாம் வந்து அப்படித்தான் வந்து நான் வந்து இப்ப கன வருஷம் ஆயிட்டு எனக்கு சின்னக்கு வந்தாக்கள் எல்லாம் வந்து நான் எடுத்து கலைப்பேன் ஒவ்வொரு நாளும் எடுத்து கலைப்பேன். கடைசியில வந்து அவ இந்த மேல பழுவோ அல்லது பிள்ளை எல்லாம் வந்த உடனே அதுல கலைக்கிறதுக்கு சான்ஸ் குறைச்சிது. நாங்களும் எத்தனை நாளைக்கு வந்து தொடர்ந்து போன் பண்ணுவோம் போன் பண்ணலாம் ஒரு போனுக்கு ஓகே மிஸ் கால் விட்டா ஓகே திரும்ப அவர் எடுக்கணும். தொடர்ந்து நாங்க ஒரு 10 நாளைக்கு மிஸ் கால் விட்டோம்னா எடுக்காட்டி வந்து அது ஒரு பிரிவு வந்து அப்படியே வந்துடும் வந்து எங்களுக்கே வெறுத்து போயிடும் வந்து என்னடா போன் எடுக்கிறாங்க அப்புறம் நாங்களும் யோசிப்போம் வந்து என்னதுக்கு எடுக்கலாம் இல்லங்கத்துல மாட்டிக்கிட்டாங்க நாங்க யோசிப்போம் அப்படி மாறி மாறி யோசிச்சு வந்து பிரிவுகள் தானே இப்ப கடந்து போயிருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில அந்த பிரிவுகள்லாம் தொடர்ந்து போயிருக்கு. நண்பர்கள் நண்பர்கள் நல்லவங்களா இருந்தாலும் சில சில கருத்து வேறுபாடுல ஏண்டி போன் எடுக்க இல்ல நான் விட்டுநர் வடிச்சிட்டேன் வச்சிட்டேன்ல அப்ப அந்த வார்த்தையில் வந்து ஆனா நண்பரை பொறுத்த மாதிரி வார்த்தையில விடக்கூடாது. என்ன சூழ்நிலை நாங்களும் பார்த்து அவங்களை என்னடா ஆச்சு என்ன ஆச்சு சொல்றா இந்த ஓப்பனாக கதைச்சாமல் பிரிவு வராது. ஆனால் மனக்கசப்பு வந்து சில நேரம் வந்து வரும்.
1: அந்த மனக்கசப்பு நீங்கள் சொல்வது அதற்கான ஒரு காரணம் வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து அவர்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த மனக்கசப்பு வருவதற்கான காரணமாக இருக்குமா? அதனால் இப்படியான வார்த்தைகளை போடுவார்களா?
2: யா அதை ஒன்று தான் வந்து இப்போ வந்து அது வந்து எங்களை நண்பரை போராட்டியும் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து சுட்டி காட்டுவாங்க. வந்து எந்த உண்ட வயசு உண்ட நண்பன் வந்து இப்படி இருக்கிறான் அப்படின்றது அவனுக்கு ஒரு அந்த இதோ ஒரு என்ன மன தாக்கத்தை உண்டாக்கும். அப்ப எங்களை வந்து கட் பண்ணிடுவாங்க. வந்து கட் பண்ற வந்து அவன் கட் பண்ண மாட்டான், ஆனா வந்து சுத்தி உள்ள சமுதாயம் வந்து கட் பண்ணிடும். இதுதான் நண்பருக்குள்ள வார பிரிவு. ஆனா ரெண்டையும் வந்து நண்பர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை உதவி செய்கிறது நண்பன்
1: தான்.
2: அதே மாதிரி பிரிவு வந்தாலும் நண்பர் சில பேர் வந்து லாங் டைம் வந்து கலைக்க மாட்டாங்க. இப்ப நாங்க கலைச்சிருக்க வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையை தப்பா கழிச்சாலும் அது வந்து பிரிஞ்சாங்கல்ல ஒரு லாங் டைம் ஆகும் வந்து அவங்க திரும்ப அந்த நார்மலுக்கு வந்து திரும்ப கலைக்கிறது. அது வந்து மனசுல வந்து நாங்க சொன்ன வார்த்தையானது அவன் சொன்ன வார்த்தையான அது மனசுல இருக்கும். அந்த ஓடும் புரியும் படம் மாதிரி பழகுறதான் வந்து. ஆனா உயிருக்கு உயிரா இருக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க.
1: கண்டிப்பா அழகாக நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள். நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மதிய வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்லா இருக்கேன், நீங்க?
1: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
3: நண்பர்கள் நண்பர்களும் போயிட்டு இருக்கு. ஆமா, அது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நண்பர்கள் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இதே இன்னொரு 20 வருஷம் கழிச்சு கேளுங்க, அப்படி சொல்லவே முடியாது.
1: சொல்லவே முடியாது.
3: ஆமா, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்க அந்த காலம் அப்ப வந்து பொறாம கம்மியா இருந்தது, பொறுமை அதிகமா இருந்தது. இப்ப பொறுமை கம்மியாயிடுச்சு, பொறாம அதிகமா போச்சு. ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த பொருளாதார சூழ்நிலை, இப்ப முந்தின நேரம் சொன்ன மாதிரி போன் அடிப்பாங்க, அடிச்சா எடுக்க மாட்டாங்க, அடிச்சுட்டு எடுத்துட்டு ஏண்டா கால் பண்றாம்பாங்க, ஏதாவது ஒரு வேலை பிஸியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அந்த நடக்கும் சூழ்நிலையில யாரு எந்த தொழில முதலீடு செய்தாலும் அது அந்த ஆர்ஓஐன்னு சொல்றது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இது பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, எத்தனை காலத்தை கிடைக்க போகுது. அதே மாதிரிதான் இப்போ இந்த போட்டியில நண்பர் நட்பு வட்டாரத்திலும் பரவி இருக்கு. இப்போ பழகிறதுனால பழகிறோம், டைத்தை ஸ்பெண்ட் பண்ற டைம் தான், டைம் இஸ் மணி. இப்போ அப்ப அப்படி கிடையாது. ஸோ பழகிறதுனால பேச நம்மளுக்கு என்ன, இந்த நேரத்துல வேற ஏதாவது செஞ்சா நம்ம ஏதாவது பண்ணலாம்ல, தேவையில்லாம பேசிக்கிட்டு என்ன பண்றது, இதனால என்ன கிடைக்க போகுது நாளைக்கு, இதனால சில பேர் சில பழகுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, சரி நமக்கு வேற ஏதாச்சும் இதனால ஒன்னா பண்ணலன்ட்டு. ஸோ உயிருக்குயிரான நண்பருங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம், அப்ப வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, பட் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதிரிதான் இருப்பாங்க. அப்ப வந்து விரலே பத்தாது, கையே பத்தாது, இப்ப விரல் விட்டு எண்ணும் அந்த மாதிரிதான்.
1: கண்டிப்பா
3: இது போட்டி பொறாமை, இந்த பொருளாதார சூழ்நிலை, இரண்டு வேலைகள் செய்ய எல்லாமே கலந்துருக்கிறது. ஸோ அதுக்காக எல்லாரையும் குறையும் சொல்ல முடியாது, காலத்தையும் குறை சொல்ல முடியாது, மனிதர்களையும் குறை சொல்ல முடியாது.
1: அதுலயும் ஜெயிப்பான எண்ணங்கள் வருகிறதா?
3: ஓடி வருவாங்க, இப்ப வந்து ஓடி ஒளிருவாங்க, அந்த மாதிரிதான். ஐயோ மாட்டிக்கிட்டேன், நமக்கு இது கொம்பு அப்படின்னு அந்த மாதிரிதான் இப்ப நிறைய இருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி சில நண்பர்கள் உயிரோ நல்லா உயிருக்கு உயிரா நல்லா ஏதா ஒண்ணு இருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப கம்மி, அதான் என்னுடைய இது.
1: இப்ப நண்பர்களை தாண்டி இப்ப நீங்கள் காதலிச்சு இருக்கிறீங்களா? இப்ப காதலிச்சு இந்த இப்ப காதலர்கள அப்படி ஒரு வார்த்தை விடுவார்கள், நீ முன்பு போலில நீ மாறி இருக்கிறாய் என்று. அல்லது ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படியான ஒரு வார்த்தைகள் வருவதற்கான கூடிய சான்று இருக்கிறது. அதை அதை பற்றிய பார்வை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது?
3: நீங்க காதலிச்சிருக்கீங்க, காதலிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் காதலிச்சுக்கிட்டீங்க, சரி ரைட் பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கலாம்.
1: சொல்லுங்க.
3: அது வந்து இப்ப கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அதாவது காலப்போக்கில் வந்து எல்லாம் மாற்றங்கள் தான். இப்ப வந்து என்ன இப்ப இருக்கு, அப்ப வந்து ஒருத்தர் வேலை செய்தா போறோம், இப்ப ரெண்டு பேரும் வேலை செஞ்சாவே மூணு வேலை சாப்பிடுவோம் சந்தேகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலை பலு போயிட்டு வர்றது இந்த ஒரு காரணங்கள்ல சில நேரங்களில் கோபப்படலாம், ஸோ வார்த்தைகள் விடலாம், அதை வந்து பொறுக்க முடியாம சொல்ல வழிதான். மற்றபடி உண்மையிலேயே அது வந்து உள்ளுக்குள்ள இருந்து வர்றதுன்னு சொல்ல முடியாது. இது வீடு கணவன் மனைவிக்குள்ள காதலன் காதலிக்குள்ள இருக்கு, அதன் காதலி கணவன் மனைவி ஆகிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருந்து வரதுன்னு சொல்ல முடியாது. அவங்களையும் தாண்டி அந்த என்ன தலைப்பு வேலை இடத்துல பலு இங்க வீட்டுல பார்க்கணும், இதை தாண்டி வரதான். அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி பகிர்ந்து எல்லாம் அவர் விட்டு கொடுத்தால போனோம் எல்லாம் சரியாயிடும்.
1: ஆனா விட்டு கொடுத்து போனா சரியாக சரியாகிடும் அது சரி. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்தில் அப்படி நினைப்பார்கள் தானே, நீ முன்பு போலில நீ மாறி இருக்கிற, இந்த விடயத்தில நீ மாறி இருக்கிற என்றெல்லாம் நினைப்பார்கள் தானே.
3: அது நினைக்கிறதா உண்டு. இப்ப கையில அஞ்சு கைசா இல்லாத கையில இப்ப 50,000 காசு இருந்தா நிச்சயமாக அது வார்த்தை வார்த்தை செய்யும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது பேசுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பொருத்தம் போகணும், வேற வழி இல்லை. நம்மள டவுனா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அமைக்கிதான் போகணும். நம்ம பழையபடியா கெத்தா இருந்தோம்னு வச்சுங்க, பொத்துன்னு உள்ள வண்டிதான், புரியுதுங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும்.
1: ஆமாப்பா, அழகாக கூறினீர்கள், நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: அன்பு வந்து சௌரங்கள்ண்ட கல்யாணம் செய்யறதுக்கு செய்ததுக்கு பிறகு மாற்றங்கள் வேறு
1: குறைஞ்சிடும்.
4: அதுக்கு முன்ன சௌரங்கள்ண்டா ஆண்கள்ண்டா அண்ணாமாரே இப்பதான் ஓகே, இப்ப தங்கச்சியோ அக்கா கல்யாணம் நாடிக்கடிக்கு அப்படின்னா ஓகே, அவனா தேவையா ஏதாண்டு அதே கல்யாணம் செய்யணும்டா, அதுக்கப்புறம் போகணும் நாங்களாம் தேடி அடிக்கணும். மாற்றங்கள் வர வலிக்கின்றோம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்க ஒரு அன்பு மட்டும்தான், அது எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அந்த அன்பு தான் நிரந்தரமான அன்பு, அந்த அன்பு தான் தேவையும். அதுலயும் அந்த கணவன் மனைவியில ஆண்கள் எப்பயுமே மனைவி மேல எப்பயுமே அன்பா இருக்க வேணும், ஏன்னா அதுதான் கடைசி நிறைய தரப்பற உறவு.
1: நீங்க சொல்வது செல்வி, இப்ப செல்வி நீங்க இப்ப சொல்வது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்புதான் நல்லதுன்னு சொல்கிறீர்கள். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்பு கிடைக்குமா?
4: எதிர்பார்ப்பு இல்லாம கடவுள் மனைவிக்கல வேண்டாம், என்ன சொல்லுங்க எதிர்பார்ப்புன்றது வேண்டாம். இப்ப மனைவி கஷ்டம் என்றாலும் இப்ப சில இடத்துல இவ்வளவு குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அந்த ஆண்கள் வந்து இந்த கோபப்படாம அன்பா மனைவியோட இருப்பிடமே இல்லை, அந்த பகிர்ந்து சாப்பிடுவேன் ஓகே என்று சொல்லி பகிர்ந்து சாப்பிடு எல்லாத்தையும் பகிர்ந்து செய்வினமே இல்லோ, அங்க எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சு பேரும் ஒற்றுமையா எல்லாம் செய்வினம் தானே. அதுதான் எதிர்பார்ப்புல இப்ப பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்குதான் பிள்ளைகள், அதை கல்யாணம் செய்து போனா அறியல் சகோதரங்கள் எல்லாம் கல்யாணம் செய்து போட்டா அம்மா அப்பா எல்லாம் ஒரு காலகட்டத்தில், இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் கடைசி வரையும் இருக்கிறது. அதுவும் அந்த ஆண்கள் கல்யாணம் பண்ணின அப்புறம் பிள்ளைங்களை விட மனைவி மனைவிதான் கூடுதல அன்பை காட்ட வேணும். ஏன்னா எப்பயுமே ஒரு காலகட்டத்துல ஆண்கள் வந்து
1: மனைவி இல்ல மாறி இருக்கிறான்னு சொல்லி போடுவீங்க அப்படியா?
4: அப்புறம் சொல்ல முடியும், சில சில அதே தங்கிட்ட குற்றம் ஆண்களுக்கு வேலை வேலையை விட்டா வீட்டை வருவீனாம், அப்ப பெண்கள் வேலை செய்தாலும் பிள்ளைகளையும் பார்க்கணும், வீட்டை வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் இல்லையா? இவையில அந்த செய்யலையேன்னு சொல்லிக்க சின்ன சின்ன வேறம் தானே. அப்ப அந்த ஆண்கள் என்ன செய்யணும், ஓகே நாங்களும் வேலையால வந்துட்டோம்னு சொன்னா அதையும் அதை சேர்ந்து பகிர்ந்து செய்யும் போது அது வராது. அப்ப கடைசி வரையும் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் இல்லாம வாழ்ந்திருவினம், இந்த வயது போல பாத்தீங்கன்னா ஆண்கள் இல்லாம பெண்கள் ஒரு காலகட்டத்துல வாழ்வினம், ஆண்களால வாழ முடியாது, அதே இந்த பிள்ளைகளோடையும் ஒத்துழைச்சு போகவோ அதையால முடியாது. சின்ன சினிப்பினம் அந்த சில அவைக்கு கோபங்கள் வரும் ஆண்களுக்கு, இந்த பெண்கள் அப்படின்னு இல்ல இந்த பிள்ளைகள் வாழணும் ஓகே, எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு இதண்டாலும் அதை மனசுக்குள்ள வச்சு கொண்டு வெளியாலையும் சொல்லாம பொறுக்க விதமாட்டம் போயிருங்களே ஆண்களால் அப்படி இருக்க முடியாது. என்ன பொறுத்தல கல்யாணம் பண்ணினா அந்த ஆண் கடைசி வரையும் அந்த மனைவி வேலை அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேண்டி கொடுக்க வேணாம். ஒரு காஜபா ரெண்டு பேரும் வேலை செய்யறீங்க, ஆணும் வேலை செய்து பொண்ணும் வேலை செய்து, ஆனா ஒரு மாதம் இந்த சம்பளம் எடுக்கல இந்த ஒரு 50 ரூபாய் அந்த மனைவியிட்ட காசை பத்தி எதுவுமே தரக்கூடாது. மனைவியும் கொண்டுதான் தரப்புறா, இந்த வீட்டுக்கு தான் செலவழிக்க போயினா. அப்ப நீங்க ஒரு கொடுக்கறது 50 ரூபாயோ 25 ரூபாயோ இந்த அவையும் இந்த செலவுக்கோ டீ காஃபி
1: எதிர்பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம் தான்.
4: எதிர்பார்க்க முடியாது. வயது போகும் போது அந்த ரெண்டு பேரும் தனிமே இருப்பா. சில பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிறகு சில சௌரங்களுக்கு பிரிவு வரும் போது பிள்ளைகள் என்ன செய்யுங்க, நீ அம்மா வச்சிரு, நான் அப்பா செஞ்சு வேலையும் வச்சிருக்காது கூடுதலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சில இடத்துல வச்சிருங்க, சில இடத்துல நீ அம்மா வச்சிரு, நான் அப்பா வச்சிருங்க, அம்மா பிடிச்சது. அப்ப அந்த நேரத்துல அம்மா அப்பாவும் அம்மாவும் என்ன டிசிஷன் எடுக்கணும்ட்டா, எனக்கு நீங்க யாருமே வேணாம், நாங்க ரெண்டு பேரும் தனியே இருக்கிறோம், போக கூடாது, என்ன நாங்க ரெண்டு பேரும் தனியே இருக்கிறோம்னு சொல்லிட்டுமெண்டா அதனால முடிஞ்சது. அவை ரெண்டு பேரும் அவைக்கு பென்ஷன் வேணும், கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குது.
1: இப்ப நீங்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்துல யாரையாவது நினைச்சிருக்கீங்களா, இந்த சந்தர்ப்பத்துல இவர் முன்பு போல் இல்ல மாறி இருக்கிறாரு, நீங்கள் ஏதாவது சந்தர்ப்பத்துல நினைத்திருக்கிறீர்களா?
4: இப்ப கல்யாணம் லவ் பண்ணும் போது ஒரு இருக்கும் எல்லாம் சொல்லிவினா, ஓ நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாப்பே இந்த குடிக்கிற வீடு இருக்குது, பிரிஞ்ச வீடுகளும் இருக்குது,
1: அதுக்கு பிரச்சனை இருக்குது. அப்படியா?
4: அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் ஆண்களின் உள்ளுணர்வு, ஆண்களுக்கு ரெண்டு மனசு இருக்கும், பெண்கள் படிப்படியா எப்ப என்னாலும் பேசி போடுங்க, மனசுல வச்சிருக்காங்க. ஆண்கள் அப்படி இல்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போகணும், தங்கள்ல 100% பெண்கள் நம்பிட்டினம்ட்டா அதே இந்த உள்ளுக்குழுக்கு இன்னொரு முகம் வழியால வர வலிக்கிறது.
1: அப்படி சொல்ல முடியாது செல்வி, ஆண்களுக்கு இரண்டு மனதாது, ஆனால் கூடுதலாக பெண்களுக்கு தான், மன்னித்துக் கொள்ளுங்கள், அது பெண்களுக்கு தான்
4: உடனே காட்டிடுவிதான், காட்டிடுவிதான் எதையுமே வெளிப்படையா. இப்ப முந்தியா கல்யாணத்துக்கு இருந்து லவ் பண்ணக்கல இருந்து அன்பு இப்ப இல்லையா, அது வெளிப்படையா சொல்லிடுவிதான். ஆண்கள் அப்படி சொல்றது இல்லையா, அது மனசுக்குள்ளே வச்சிருக்கிறது தானே.
1: ஆண்கள் தான் கூடுதலாக கொட்டி விடுவார்கள், பெண்கள் வந்து மனதுக்குள் வச்சிருந்து அதை பழி வாங்குவார்கள் கூடுதலாக.
4: ஒரு பெத்தவங்க என்ன சொல்றா, பொம்பளை பிள்ளைகளை எல்லா எல்லா இதுவும் கொடுத்து நல்ல வடிவா எல்லாம் செய்து வளர்க்கறது என்னடா, இன்னொரு வீட்டுல போகும் பொழுது கஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப தான் தன்னை பிறந்த வீட்டுல நான் சந்தோஷமா இருந்தேனான் தானே என்ற இதோட அதில் வாழ்ந்துடுங்கள். இது பிறந்த வீட்டிலையும் இல்ல, பூந்த வீட்டிலையும் இல்லை என்று போறோம், பிரச்சனை ஜாஸ்தியாக வலிக்கிறது, பிரிவுகள்
1: எல்லாம் யோசனை எல்லாம் வரும். இவ மாறி இருக்கணும், இவ மாறி இருக்கணும். அப்படியா?
4: அப்ப இது இது அப்படி இது அப்படி இல்ல தானே. இப்ப அதுக்குதான் பெத்தவங்க பொம்பளை பிள்ளைகளை எல்லாத்தையும் தான் தாங்களோட இருக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியா வளர்ந்து ஒரு படிப்பிட்டோ எல்லாத்தையும் விட்டுக்கிறது காரணமே அதுக்காண்டி தான். போற இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இதுகள் இருந்தாலும் நீங்க சமாளிச்சு போற தன்மை அதற்கு வேற, அது இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கும் வேற. சில பெற்றோர்கள் இல்ல நீதான் உனக்கு தான் எல்லாம், நீதான் எல்லாம் சொன்னா அந்த பிள்ளை போற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையையும் அது பெருசாக்கி போடு எல்லாத்தையும் வரும். அது பெரியளுக்கையும் இருக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கையும் இருக்கு, பிரிவுகள் அண்டு வரும்போது அப்படி. ஆனா என்ன பொறுத்தவரை ஒரே ஒரு இது, எப்பவுமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்ப பிள்ளைகளுக்கு விட அதே ரெண்டு பேருக்குள்ள அன்பு கூட இருக்கணும், எப்பவுமே
1: இருக்க வேண்டும். செல்வி சொல்லிவிட்டார்கள் இருக்க வேண்டும், விட்டால் பிறவினைதான்.
4: இப்ப நீங்க நீங்க போவீங்க அந்த வைஃப் பீப்புள பாத்துருக்கீங்கன்னா, வயது போன ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஈவினிங் நடந்து போகக்கூட உங்களுக்கே தோணாதா? கடைசி வரைக்கும் நாங்களும் இப்படிதான் இருக்கணும்னு தோணாதா? தோணும். அது வந்து அவை அவைக்குள்ள இருக்கு அன்பு. வேணா பிள்ளைகள்னா பிள்ளைகளோ கல்யாணம் செய்தா ஒரு நிமிஷம் கூட வீட்டுல வச்சு சேர்த்து வச்சிருக்க வேணாம், விட்டுடுவீனா போங்க உண்டு.
1: அதற்கான எங்களுடைய என்ன சொல்வது, எங்களுடைய கலாச்சாரம் சொல்வது, எங்களுடைய என்ன சொல்வது, இப்ப வைட் பீப்புள் நாங்கள் அதை ஒப்பிட முடியாது செல்வி. ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் வந்து நாங்கள் சேமிக்கிற எல்லாம் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு எண்ணத்திலேயே எங்களுடைய பீப்புள் வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் வந்து அப்படி இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை வந்து தங்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். கூடுதலான பீப்புள் வந்து தங்களை சார்ந்து தான் வார்த்தைகள் எல்லாம் பெறும். மனைவியும் கொடுக்க வேண்டும், கணவனும் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்ல இதுலதான் ஒரு சின்ன ஒரு, இப்ப கணவன் கொடுத்தால் மனைவி கொடுக்கணும் அப்படி இல்லை, இரண்டு பேருமே கொடுக்கும். நீ கொடுத்தால் தான் நான் கொடுப்பேன் என்பது தவறு.
4: இல்ல அப்படி இல்ல, இப்ப இப்படி ஆண்கள் கொடுக்காட்டாலும் பெண் கடைசி வரைக்கும் மனைவி அதை கணவனை பார்க்கணும். அதுதான் எங்க இந்த இதன்படி நாங்க வளர்ந்த இதன்படி இப்ப அதே நாங்க கடைசி வரையும் நாங்க பார்த்துதான் விடுறோம். அதுதான் அங்க இந்த இது பெண்கள் தூக்கி போட்டுட்டு போறது இல்ல தானே.
1: முற்காலத்தில் இப்ப எங்க இப்பொழுதைய காலகட்டம் வேற, முந்தைய காலகட்டத்தில் ஒரு கணவன் தான் அந்த குடும்பத்தை பார்த்து கொள்வார். அந்த குடும்பத்தை பார்த்து வந்த பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மனைவி கணவனை பார்ப்பது அது சரிதானே, அதில் ஒரு தவறும் இல்லையே. இதில் மனைவி தான் பார்க்கிறார் என்பதை நாங்கள் சொல்ல முடியாது.
4: நீங்க பாக்குறது அந்த காலகட்டத்தில் உழைத்து வீட்டில அந்த குடும்பத்தை கொண்டு நடத்துறதுதான் பெரிய சுமை. ஏன்னா அதுதான் 24 hours அது அந்த காலத்துல இருக்கிறவைக்கும் சரி இந்த காலத்துல இருக்கிற பெண்களுக்கும் சரி சுமை ஜாஸ்தி.
1: சொல்லுங்க
4: அந்த சுமையை அன்பா எடுத்து அன்பா சுமையே சுமையா என்று தூக்கி இருக்கிற இல்ல, அதையும் அதை சந்தோஷமா என் குடும்பம் என் பிள்ளைகள் என் கணவன்
1: ஆனால் ஒரு கணவன் உழைக்காவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய எந்த ஒரு விடயமும் நடக்காது. அப்பொழுது அது அது பெரிய ஒரு சிக்கலில் போய் முடியும்.
4: அது அந்த காலம், இந்த காலத்துல இப்ப எல்லாருமே இந்த காலத்துல ரெண்டு பேரும் செய்தாதான் வேலை போகும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நலமாக செல்வியா கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னபடி வெள்ளக்காரர் கணவன் மனைவியும் கைகோத்து கொண்டு போயிடமே இருந்தா கணவன் கையை விட்டா மனைவி கீழே விழுந்துட்டு பண்றதுக்காக மனைவி தான் அப்படி சொல்லி நிக்கிறார். தன்னை கைவிட்டது வேற கணவன் நீங்க கணவன் இல்லாம வாழல கணவன் என்ன நினைக்கிறதா கல்யாணம் கட்டும் போது மனைவி என்ற ஸ்தானத்துல வீட்டுக்குள்ள வர்ற ஆவர். ஆனா ரெண்டு குழந்தை பெற்றோர்தான் அது எந்த குழந்தை எந்த குழந்தைன்ற தாய் என்று நாங்கள் இந்த மனைவிக்கு ஒரு எங்கள் அம்மான ஸ்தானம் மாதிரி ஒன்ற கொடுக்கிறோம். ஒரு எந்த எந்த பிள்ளைன்ற தாய் என்றது எனக்கு பெருமை. அது அவருக்கு விளங்காமல் நாங்கள் தூரம் இருக்கிறோம் என்று இல்லை, ஒரு மரியாதை கூடுது. இந்த மனைவி என்றதை விட இந்த பிள்ளைங்க தாய் என்றே கூட அவருக்கு கொஞ்சம் மரியாதை இதை பொறுத்த பண்ற. பிறகு அப்படியே வளர்ந்து வரைக்குள்ள இவியல் ஒரு அளவுக்கு மட்டும்தான் காசு காசப்படணும். காசு காசப்பட்டால் தேவை காசு எவ்வளவு கூட வருதோ அவ்வளவுக்கும் பிறகு தேவைகள் கூடும். தேவைகள் கூடும். அதே காசு குறிக்கப்பட்டதா வந்தால் உங்களுக்கு தேவைகள் குறையும். அப்ப உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அதே நேரம் வீண் பொழுதுபோக்குல வந்து வீண் கதை எல்லாத்துக்கள் இல்ல. எங்களுக்கு தேவையான மாத்திரம் நாங்க செலவழித்து கொண்டு நாங்கள் எங்களோட உடம்பை ஹெல்த்தியா வச்சிருக்காங்க. இது நாங்கள் காசும் தேவையில்லை ஆனா காசு வேண்டும் கிரீடி. உறுப்பினர் சென்னையை கொண்டு வரது என்ன வீட்டை உறுப்பினர் சென்னையும் இல்லதானே உறுப்பினர் கொண்டு வந்துட்டு அந்த புத்தன் பேரை போட்டு கொள்ளுறது
1: பெண்களை பொறுத்தவரை விவரம் பெண்களுக்கு தெரியாது என்பது சரியான கூற்றாக இருக்காது. ஏனென்றால் இப்பொழுதைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் படித்திருப்பார்கள் ஆண்களை தாண்டி.
5: நீங்க அப்படி என்ன பாக்கீங்கள என்ன சொல்லுங்க தேவையான விஷயம் உங்களை கொண்ட ஒரு சிக்கல்ல மாட்டீங்க நீங்க வெளியில வர மாட்டீங்க. அந்த சிக்கல்ல மாட்ட வெளியில இருந்த வெளிநாட்டுல இருந்த ஆண்களுக்கு நல்ல வடிவா தெரியும். ஆனா வெளியில அதாவது ஒரு ஆணை மாட்டி நான் கூட காலம் வெளிநாட்டுல இருந்தவர்கள் சக்கத்து வெளியில வருவாங்க. இப்படி தன பேர் மாட்டுப்பட்ட என் வைஃப் கூட ஒரு மாட்டுப்பட்டவ நான் தான் வெளியில எடுத்து விட்டேன். ஏனென்றால் நம்பிக்கை ஒன்று மற்றத ஒன்று என்ன பார்த்தாலும் ஒழுக்கமாயி ஒழுக்கமா குழந்தைகளை வளர்க்கறதும் நல்ல கல்வியும் கொடுத்தால் மற்றவைக்கும் உள்ள பொறாமல் இருக்கும். உங்களை பிள்ளை நல்ல கெட்டிக்காரன நல்ல கல்வியுமா இருந்து முதல் ஒழுக்கமா இருக்கணும். கெட்ட பழக்கங்களோ ஒரு பிரச்சனையோ இல்லாம இருந்தால் மற்றவைக்கும் உங்களை பொறாமல் வரும்.
1: ஓ அதனால வார்த்தைகள் வருமா
5: கட்டாயம் வரும். நீங்க நீங்க காசுக்காரங்க இருக்க தேவையில்லை மற்ற கஷ்டப்பட்டு வர பண்ணல உங்களை பிள்ளைகள ஒழுங்கா வளவங்க மற்ற உங்களை
1: பொறாமப்படுவீங்க.
5: ஒழுக்கமும் கல்வி இருந்துச்சுன்னா மற்றவ கட்டாயம் பொறாமப்படுவீங்க. நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு சொந்தக்காரர் இங்க இல்ல என் அப்பாவும் தனிப்பில்லை அம்மாவும்
1: தனிப்பில்லை.
5: இங்க நாங்க தனிய இந்த சகோதரங்கள் நானும் தனியாக்கள் நீங்க கல்யாணம் கண்டது தவிர அதால வந்த சொந்தமே தவிர என் அப்பாவோ என் அம்மாக்கோ ஒரு சகோதரம் இல்லை. இங்க நாங்கள் ஒரு ரத்தம் இந்த சகோதரங்களும் நிச்சயம் எல்லாம் சிக்கண்டி வந்தபடியா அதால நான் பார்த்தபடியா சொல்றேன் ஆக்கல எல்லாருக்கும் உங்களோட பிள்ளைகளும் ஒழுங்கா வளர்த்தீங்க என்றால் எல்லாருக்கும் உள்ள போறாம வரும்.
1: இப்ப உங்களுடைய மனைவி வந்து உங்களை நினைத்திருக்கிறார்களா நீ முன்பு பொழில மாறி இருக்கிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி நினைத்திருக்கிறார்களா இல்லாட்டி நீங்க நினைத்திருக்கிறீர்களா?
5: நினைத்திருக்கலாம். ஏனென்றா இவ சும்மா வேலைக்கு போயிட்டு அங்க வேலை மற்ற வேலை பிரச்சனைக்கு தலையில போட்டால் உங்களுக்கு ஓட்டோமேட்டிக்கா வருத்தம் வந்துடும். எங்க வீட்டை வந்து எனக்கு சமைச்சு தரணும் என்ன நான் சுகமா இருக்கணும் நினைக்கிறதுதான் ஒரு மனைவி இந்த கணவன் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறதானே அப்படிதான் மனைவியின் வீட் போயிட்டு அவருக்கு சாப்பாட்டை கொடுக்குது பார்த்தோன்னு மிஞ்சிற சாப்பிடுறோம் உண்டா இருந்து சாப்பிடுங்க உண்டா கதை தூங்கிய பாருங்க கொள்ளுங்க அப்படி இல்ல கடங்க வந்திருக்கும் முதல்ல கொடுத்ததுக்குள்ள இவருக்கு சில வேலை சாப்பாடு கிடைக்காத தெரியாது வருத்தங்கள் வரும். இனி தேவையில்லாம தங்கடியாக்கள பிரச்சனையை தூக்கி தலையில போடுறது போட்டுட்டு சும்மா இருக்கிற எங்கிட்ட வந்து அவண்டியாக்கள பிரச்சனை நான் நெஞ்சல போடுறேன் நிறவாசி தங்கடை அளவுல தங்களோட வச்சுக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க கொஞ்சம் ஒயிட் பண்ணி தனியா இருந்தீங்க இந்த வயது போன நேரம் பிரச்சனை வராது வருத்தங்கள் வராது ஒன்றும் வராது கூட காலம் ஜீவிக்கலாம் முதல் காசுக்காக ஆசைப்பட்டு ஒண்ணும் இல்லை மீளா கஷ்டக்காரா போறேன் காலப்படியா கொஞ்சம் விபரீதம் முடியும் பெறாது ஒரு வயதோட நீங்கள் ஓய்வெடுக்க பழகணும் அதான் எந்த பொருத்தம் இல்லாது அதுக்கு பிறகு நீங்க வயது போனது நேரம் அப்படி ஜீவிக்கலாம் தெரியும் சச்சனும் உங்களை வருத்தம் பண்ணா நிறைய வருத்தம் பண்ணா நான் தான் பார்க்கணும் அவன் தங்கச்சி பார்க்க மாட்டேன் அது 100% என் பிள்ளைகளோ மகளோ எங்க மகளும் நானும் தான் பார்க்கணும் தவிர எங்க மகன் இல்லாதானே அதபடியா நாங்கள் தான் ரெண்டு பேரும் பார்க்கணும் ஆனபடியாக எப்பவும் மனைவி கட்டாயம் தன்னுடைய உடம்புல கவனமா இருக்கணும் அதை என கதைக்கிறத குறைக்கணும் வராது இது விபரீத முடிவு மனைவி கதைக்கிறத குறைக்கணும் என்றது அதுதான் சரியான முடிவு வாழ்க்கையில
1: குறைக்க வேண்டும் மனைவி
5: மனைவி கதைக்கிற மொத்தத்துல வாய்க்கு பூட்டு போட்டாலே நல்லம் நன்றி
1: இவ்வளவு நன்றி அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
3: பெண்கள் மறைப்பார்கள், நாங்கெல்லாம் மறைக்க தெரியாது எங்களுக்கு, நான் தான் நாங்க சொல்லி விடுவோம் எல்லாத்தையும், மறைக்க தெரியாது எங்களுக்கு, அதையும் சொல்லிக்கொண்டு மற்றது இப்ப அந்த காதலர்கள் இருக்கிறார்கள் தானே, காதலிக்கின்ற போது அவர்கள் வந்து நல்ல காதலா இருக்கும், பிறகு அங்கே அவை மாற மாட்டினான், அவை இந்த குடும்பம் என்று போய் குடும்பம் பிள்ளைகள் வீட்டு பொறுப்பு அண்டைக்குள்ள அதற்காண்டி ஓடிக்கொண்டிருக்கைக்குள்ள அங்கே பாசம் இல்லாதமாயிருக்கும், அங்கேயும் காதல் இருக்கிறது, அங்க பிள்ளைகள் வீடுகள் சொத்து பத்து அவங்க சமைக்கிற சாப்ப காதல் அண்டைக்குள்ள முதல் தனியா கதைத்து தான் இருப்பார்கள், பேருந்து ஒன்றா சமைச்சு சாப்பிடுங்க எல்லாத்துலயும் காதல் தானே அங்க இருக்கும். அதே போல இப்ப இப்ப குடும்பங்கள் கூட இப்ப எனக்கு கூட இப்ப அம்மா தங்கச்சியாக எல்லாம் இருக்கிறோம், அவைகளுக்கு கூட நான் அம்மாவோட ஒவ்வொரு நாள் கதைச்சாலும் தங்கச்சியாக்களோட நான் ஒவ்வொரு நாளும் கதைப்பதில்லை, சனிக்கிழமையெல்லாம் கதைக்கிறேன் நான், சனி இல்ல ஞாயிற்றுக்கிழமையில, ஆனா அவை இந்த குரல் இருக்காக்கு ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு கேட்காடி எனக்கு மனதுக்கு திருப்தி இருக்காது, இப்ப எவ்வளவு காலமாயும் இன்றைக்கு நான் மாற இல்லை, அதால நான் இருக்க அம்மாவுக்கு சொல்லி கவலைப்படேன், இப்ப என்ன பாசம் குறைஞ்சிட்டு போலடாக்கன்னு சொல்லி சொன்னோன்னு அம்மா சொல்ல இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி இப்ப இந்த அவ்வளவு தனிநாட்டுல வந்து கூட நேரம் கதைப்பட ஒரு மணி தியான் ரெண்டு மணி தியான்
1: கதைப்படவேன்,
3: அப்ப அங்க பாசம் இருக்குது, அங்க பாசம் என்னோட கதையாட்டி விளக்காண்டி கோயிலுக்கு எல்லாம் போய் அரிச்சனை செய்து கொண்டிருவேன், அப்ப நாங்க என்னோட கதைக்கு இல்ல போய் இந்த கடவுளை மாத்திரீங்களோட தின்னா கோவத்துல கேட்டு
1: இருக்கிறேன்,
3: அப்ப அது பாசம் இருக்கும், பாசங்கள் இருக்கும்,
1: சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க யோசிப்பீங்க தானே, இவ வந்து முந்தி மாதிரி இல்ல மாறி இருக்கலாம், உங்களை அவர்கள் நினைத்திருக்கலாம் அல்லது நீங்கள் மற்றவர்கள் நினைத்திருக்கலாம், அப்படி எந்த இந்த சந்தர்ப்பத்தில்
3: இப்ப நான் வந்து இப்ப குறுகிய நண்பர்களமாக தான் பெற்றிருக்கிறேன், அப்ப நிறைய நண்பர்களோட பலவைதான் அவைகள இன்றைக்கு நான் விட்டு பிடிக்க மாட்டேன், ஒரு அவர் வந்து அவ்வளவுக்கு அவர் நிலவியல் தெரிஞ்சு நான் நிறைய இந்த வாகனங்கள் கூட நிறைய நல்ல செய்து விட்டுனான், எல்லாருக்கும் செய்யாத கூட செய்து
1: விட்டுனான்,
3: அவர் வந்து என்ன தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார், சந்த தேவை முடிஞ்சோடனே நான் பிளாக் பண்ணி போடுவார், பிறகு ஒரு கொஞ்சம் திடீரென்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு சரிவு வந்து எல்லாம் மனைவியை விட்டு எல்லாம் பிரிஞ்சு தந்தா பிறகு ஒரு இரவு ஒரு மணியோ ரெண்டு மணி போல அடிக்க இல்ல ஒரு திரும்ப தொலைபேசி எடுக்கையில என்ன பிளாக் அடிச்சு போட்டு அடிக்க நான் கடும் சுனோவுக்குள்ள போய் அவருக்கு ஒரு உதவியை செய்து போட்டு வந்தேன், அந்த உதவி முடிஞ்சோட திருப்பி பிளாக்
1: பண்ணிட்டேன்,
3: அப்ப நான் அவரை இருக்கையில இப்போ மாதிரி அன்னையன்று சொல்லித்தான் கலைக்கிறது, ஆனா அந்த சிலாக்கள் அப்படி இருக்கிறாரு இல்லையாண்டு இல்ல, மற்றது இப்ப நான் மாற மாட்டேன், இப்ப நான் அந்த மறைக்கிற நிறைய பிரியாளர்கள் கூட அவர்கள் கூட நல்ல ஒரு தங்கமான மனசு, நான் அவர்களை மறைக்கிறேன், அவர்களை கூட நான் என்ன ஒன்றில் நண்பன் இல்லா காதல் அது அவர்கள் எல்லாம் தெரிவு செய்யணும், அவர்கள் நண்பனா இருக்கணும், நான் இறுதிவரை இந்த வரைக்கும் வார்த்தைகள் மௌனித்து விட்டது, அந்த அம்மாவையும் உறவினை கொண்டு சத்தியம் பண்ணுவேன், நான் ரெண்டு பேரையும் அவர்களை நேர போய் எங்கேயுமே பார்த்ததில்லை, ஒரு இறைவரை எனக்கு எதர்ச்சியா காட்டினவர் நான் எதை எதிர்பார்க்காம போய் கிடைச்சியா காட்டி கண்டிருக்கிறேன், நான் கலைக்கே இல்லை, ரெண்டு பேரையும் நானா தேடி போவேன், ரெண்டு பேரையும் எங்கேயும் தேடி போய் பார்க்க அதான் கடவுளை அம்மா கொண்டு சத்தியம் பண்ணான், எங்கேயுமே நான் தேடி போய் ஒரு நாள் நான் இறைச்சியா போக இறைச்சியா கண்ணுக்கு முன்ன வந்து தென்பட்டவன் நான் கலைக்கவே இல்லை, ஏனென்று சொன்னால் நான் கலைக்காம போனான், ஆனால் ரெண்டு பேரையும் அவர்கள் கதைக்கிறேன் இல்லை, நீ கதைப்பார்களோ கதைக்கல எனக்கு அதை ஒன்றும் தெரியாது, நான் இன்றைக்கு இன்றைக்கு எந்த மரியாதை கொடுத்தனோ அதை விட இன்னும் எத்தனையோ மடங்கு புனிதமான புண்ணியன் நிறைந்தவள் மகாலட்சுமி மகள் திருமகன் இப்படி புனிதமான பேர்கள் தாயின் மறு உருவம் இப்படியான பேர்களை சொல்லி இன்றைக்கும் மதித்து கொண்டிருக்கிறேன், அப்ப அப்ப உண்மையில இத கேட்டுட்டு அம்மா கூட சொன்னவா இது என் வயிற்றுல பிறந்த நினைச்சு நான் உண்மையா
1: பெருமைப்படுறேன்,
3: நீ எனக்கு பிள்ளையா கிடைச்ச நான் அம்மா கிடைக்கிறது உங்களோட வயிற்றுல பிள்ளையா போய் அம்மா இந்த வயிற்றுல நீ பிறந்தாட்டு நான் தான் பெருமைப்படுறேன், நான் என்னமே மாற இல்லை, இப்ப யாரையுமோ என்ன நட்புகளோ எதையுமே நான் மாற்ற இல்லை, என்ன நான் மாற போறதும் இல்லை, என்ன என்ன பொறுத்தவரையில நான் மகாபாரதம் ராமாயணங்கள் பார்க்கிறபடியா ஒவ்வொருத்தரும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இப்ப ஒரு பாசமானதோ பழகிடம் என்ற அவைக்கும் எங்களுக்கும் ஒரு பந்தங்கள் போன ஜென்மங்கள்ல இருக்கலாம், அப்ப அதால நான் யாரையுமே அவமதிப்பதும் இல்லை, யாரை விட்டு பிரிவதும் இல்லை, என்ன பிரிஞ்சு போறவே நான் கஷ்டம் கொடுக்கவும் மாட்டேன், ஆனா அவ தேடி என்ன வந்தாலும் நான் அவமதிக்கவும் மாட்டேன், அதே அன்பு அதை விட கூட அன்பு அள்ளி கொடுத்து பார்ப்பேன், யாரும் மாறுவதில்லை, அந்த அன்பு அதே இடத்துல இருக்கும், வடிவங்கள்லாம் மாறி பண்டைக்கு எனக்கெல்லாம்
1: ஒரு சில நேரங்களில் அப்படியான எண்ணங்கள் தோன்றும், இவர்கள் மாறி இருக்கலாமோ மாறி இருப்பார்களோ அப்படி என்று
3: இல்ல, நான் சில பேர நட்பேன், ஆனா நான் இந்த இதயத்துக்கு பிரியமானவர் ஒருபோதும் அப்படி நட்பதில்லை, அவர்கள் நான் சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் அவர் மௌன வார்த்தை மௌனிக்கணும் இல்லையா, அவர்கள் வந்து மிக மிக சங்கமானவர்கள். அதனால நான் அவர்களை அப்படி நிக்க மாட்டேன். ரெண்டாய்க்கும் சில சில ஆக்கள் அப்படி இருக்கிறது. சில ஆக்கள் வந்து தங்களோட தேவைக்காண்டி மட்டும் பழகிறது இருக்கிறது. இப்ப எனக்கெல்லாம் வந்து இந்த தங்கச்சி நான் சொல்றால பிரச்சனை இல்லை. நான் வீட்டை போன் பண்ணிக்க கூட எனக்கு அவளோட கிளம்ப நாள்ல கலைக்கேக்க பையன் பேசி விட்டுருவாள். எந்த நாள் விடிய 4 மணிக்கு பஸ் எடுத்தா எனக்கு 9 வரைக்கும் தான் வீட்டை வாரது, உங்க தூர போறது. அப்ப அந்த இதுவல்ல தண்ணிகளும் கூடிய பொம்பளை தெரியும், எஞ்சத்த மாதிரி வசதி இல்லாதான் நம்ம தண்ணிகள் சாப்பாடு ஒண்ணும் இல்லாதான் பாருது. அப்ப விரைவுக்குள்ள அப்ப ஒரு ஒரு மெல்லமாதான் கேட்பட என்ன செய்யறாள், குரலை இருக்காதுங்க ஸ்பீக்கர்ல அப்படிங்க கலைக்கிற அவள் அங்க மற்றவையோட கலைக்கிற குரலை கேட்டு பேசாம வச்சிருவேன். ஆனா அதை அவள் பார்த்து பாரு எனக்காண்டி நீ இப்படி பயந்ததுங்கிற அந்த மாதிரி. அப்ப எனக்கு தெரியும் அவள் பாசத்துல பேசுவோம் அந்த கோவத்துல பேசி போடுவேன் காண்டி. நானும் சொல்லி இப்ப வந்தோடனே ஒரு பாத்தி என்றாலும் நான் வந்துட்டேன் சொல்ற. ஆனா அங்க பாசம் இருக்குது. அப்ப அங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்ப அவைகளுக்கு பார்க்க தெரியாது அவளுக்கு கூட எனக்கு. ஆனா இருந்தாலும் அந்த குரல் கேட்டு வந்துட்டியோ சாப்பிட்டியோ ஒரு பாத்தி அதை கேட்காடி இப்ப நான் தவிக்கிறேன் தெரிஞ்ச. அப்ப அவையே இப்ப ஒரு குரல் காடு நான் வந்துட்டேன் நான் தண்ணி குடிச்சேன் நான் வந்த ஒவ்வொரு நாளும் நீ தண்ணி குடிச்சு இதெல்லாம் கேட்போம். இதெல்லாம் வந்து அப்ப நாங்களே மாற இல்ல தானே. அதே போல இங்கே எனக்கு வந்து சொல்லேக்க சொன்னவர் 5 வருஷத்துல இவர் மாறிடுவார், மாடு சாப்பிடுவார், குடிப்பார், புகைப்படுற எத்தனை எல்லாம் சொன்னது. அம்மாவுக்கு சொன்னது இவன் மாறிடுவான், கொஞ்சம் தனியா விடாதேங்கோ ஆரோடையும் விடுங்கோ உன கண்காணிப்புல வச்சிருக்கோன்னு சொன்னது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தனியத்தான் இருக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டு மாடும் இல்ல ஆகும் இல்ல மதவும் இல்ல புகையும் இல்ல எப்படி அம்மாடு இருந்தனா அதே மாதிரி இருக்கணும். நான் அது மாத்துவது வந்து எங்களை பொறுத்ததான், எங்களை மனம்தான். நாங்க நல்லா நினைச்சோம். நன்றி
1: நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. இருக்கும் அடுத்த நேயரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம். நான் மகன் கிடைக்கின்றேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல மகிழ்ச்சியா
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க.
6: நீங்க அழகான ஒரு தலையங்கம் கொண்டிருக்கிறீங்க. இந்த பானையும் பால் குடிக்குமான்னு சொன்னா நீங்க பால் சட்டியே விழுங்கின மாதிரி இருக்கு தலையங்கம் கொண்டு வரீங்க.
1: உண்மையில
6: இப்ப என்ன இருந்தாலும் இப்ப தாயும் பிள்ளை இருந்தாலும் பாயும் பயிரும் வேறு.
1: கண்டிப்பா.
6: மற்றது இப்ப மாட்டுக்கு தண்ணி குடாய்க்கிறேன்னு சொன்னால் அது நாங்கள் எந்த ஒரு ஆத்துல கொண்டே விட்டாலும் அது கொண்டதான் குடிக்கும். அது மாதிரி மனதுக்கு கொண்டு குடித்து கொண்டதுன்னு சொன்னால் அது எந்த காலம் போனாலும் எந்த இது இருந்தாலும் அது அந்த இது மாறாது. உள்ளுக்குள்ள அன்பு இருக்கும். இப்ப கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, நட்பு வட்டம் இருந்தாலும் சரி, சௌரங்கள் இருந்தாலும் சரி, மற்றது முதல் எங்களுக்கு பிடிக்க வேண்டும். அவர்களுடைய அன்பு அவர்களை எங்களுக்கு பிடிக்க வேண்டும். பிடித்தால் இன்னும் அது உரம் சேர்க்கக்கூடியதா, இன்னும் அது வலுப்பெறும். மற்றது அவர்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் இருக்குத்தானே.
1: கண்டிப்பா.
6: அது அதுகளதான் இன்னும் அது இன்னும் அதை உரம் போடுற மாதிரி அந்த மரம் இன்னும் பசுமையாக வளர்ந்து கொண்டு வரும். மற்றது எல்லாட்டி பட்டு போயிடுமா? நிறைஞ்ச நெஞ்சில் ஒரு பச்சையம் மாதிரி ஒரு செழிப்பு மிகுந்த இதாக இருக்குன்றா இருக்காது. இப்ப ஒரு உதவியோடு கேட்டால் டப்பண்டு ஓடிப்போ செய்ய தூண்டும். ஆனால் கொஞ்சம் அவர்கள் நடந்து கொள்ளும் விதங்களை பார்த்தால் சரி கொஞ்சம் பொறுத்து போவோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறோம், எல்லாட்டி இருக்கிற வேலையை விட்டுட்டு ஓட சொல்லும். அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் அவர்கள் உடனே உயிருக்கு உயிரா உயிர்ல இதயத்துல உரசுகிறார் என்று சொன்னால் கை காலில் இருக்கிற வேலையே விட்டு டப்பண்டு பாஞ்சு ஓட சொல்லும். அப்படிதான் முந்தையொரு இங்க கடால தானே இந்த உண்மை கதை தான். உண்மை உண்மை கதை நேரம் காலையில் உண்மை கதை 2-3 கதை இருக்கு, 4-5 கதை இருக்கு. ஒரு கதை ஒன்னு 3-2 சொல்றேன். நான் டைம் தானே
1: பரவாயில்ல. பின்னுக்கு நிக்கிறார்கள் சொல்லுங்க, நான் இங்கே இருப்போம்.
6: ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் ஊர்லயே நான் படிச்சது
1: சொல்லுங்க
6: படிச்சது. அப்ப அவர் நல்ல நல்ல என்னோட நல்ல விருப்பம். நானும் இந்த கடாக்கு வந்து அவரோட இருந்தது கனாலும் அப்ப எனக்கு மிகவும் விருப்பம். அப்ப அவர் சிங்கம் செதுட்டார். அப்ப நான் சிங்கிள் தானே. அப்ப அவர் கூப்பிடுற இடமெல்லாம் என்னிடம் கார் இருந்தது. அப்ப கூப்பிடுற இடமெல்லாம் நான் போவேன். அப்ப அவரிடம் கார் இருந்தது, ஆனா என்ன கூப்பிடுவார். அப்ப அங்க போவிஞ்ச போகண்டு போறது. அப்ப பிள்ளைகளாரு கேக்கலாம் போறது. அப்ப பிறகு கல்யாணம் என்ன எனக்கு சரியான விருப்பம் அந்த அந்த ஃப்ரெண்டில் அந்த பேர்கள் சொல்ற சரிதானே. அப்ப இந்த மனதில் அப்படித்தானே ஒரு மனதில் ஒன்று பிடிச்சு கொண்டு வந்து அப்புறம் நான் அதை விட மாட்டேன். அப்ப என்ன சரி அதற்கு அதுவும் இங்க இருந்து நாட்டு இருந்தா இங்க ஒப்பில கிட்ட அப்படி இருந்து நான் ஸ்டாவரோக்கு போறது மினாக்காட்டு ஒரு மனத்தியாலம் மினாக்காட்டு போறது அப்ப இப்படி ஒருக்கா ரெண்டு பேரும் அவர் அந்த வேல் அது எழுதல் கொஞ்சம் தெரியாது அந்த தனக்கு சார்ந்தது சண்ட சுயநலம் அவர் கொஞ்சம் சார்ந்த இதுகளை மாதிரி போய் கொண்டு வந்தார் ஒரு ஒருக்கா கூப்பிட்டு கோயிலுக்கு வான்னு சொல்லி சரி என்று போனேன் கோயிலுக்கு போனேன்னு அவர் என்ன விளிக்கிட்டு போகணும் விளிக்கிட்டுதான் போய் அவரை விளிக்கிட்டு ரெடி அப்ப அந்த நேரத்துல பார்த்து ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலி ஒரு ஆள் ஃபேமிலி என்று அந்த சொந்தம் இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்ப கணவன் மனைவி நம்ம வந்தோடனே என்ன சொன்னார் மதன்புரம் இன்னொரு நாளைக்கு போவோம் கோயிலுக்கு இன்னைக்கு நேரம் இல்லையா எனக்கு சரியான எனக்கு அது சரியாக சரியான வேலை இப்பவும் அந்த வேலை இப்பவும் இருக்கிறது எனக்கு அப்ப நான் என்ன செய்யணும் போல சூரிய மீன கட்டு அது மேலே எனக்கு நான் அப்ப வேல நெடலும் மேல தானே அப்ப வேலையை விட்டுட்டு போறேன் யோசனை வேலையை விட்டு ஃப்ரெண்டு காண்டி போய் இப்படி ஃபேமிலிய ஒரு கண்ணனே போயிட்டானே சொல்லி சேனக்கு அவர் சரியாத பேச்சு வந்தேன் அதுக்கு பிறகு அவர் சில இடங்களை கதைக்கிறதுக்கு பிறகு நானே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபுல்லா விட்டே இல்ல அந்த இப்ப கதைக்கிற இப்ப நான் கதைக்கிறேன் இல்ல ஆனா இப்ப நம்பர் தெரியாது அப்புறம் நானும் கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தானே அப்ப அது இப்போ எனக்கு அந்த அன்பு பாசம் இப்பவும் இருக்குது ஆனால் அந்த வலி எப்பவுமே இந்த நெஞ்ச தாக்கி கொண்டே இருக்கும் அந்த அந்த அவர் செய்த இது இருக்குதானே
1: அன்பு பாசம் இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்துல நினைச்சிருக்கீங்க இவ மாறி
6: அது இப்பவும் இல்ல இப்ப நீங்க இப்ப சொல்லியே எனக்கு இருந்தா ஆனா இருந்துட்டு நான் வேலை செய்யக்கிற சின்னங்களே வந்து ஒரு ஒரு சந்தர்ப்ப ஒரு ஒரு ஒரு சாடைய சாடையா ஒரு பிரச்சனை வரையக்க இது இந்த இதழ் அப்படி அந்த மனக்கண்ணோட்டம் வந்து ஓடும் அப்படித்தான் அப்படி அப்படி இன்னும் கன சௌரங்கண்ட இதெல்லாம் இருக்குது இன்னொரு நாளைக்கு சந்தர்ப்பத்தில் கதைப்போம் ராஜ்
1: கண்டிப்பா கண்டிப்பாக இணைந்து சிறப்பித்த மிக்க மிக்க நன்றி
6: நன்றி நன்றி வணக்கம்
1: ஆமாம் அழைப்பில் இருந்த நேயரையும் காணவில்லை பரவாயில்லை ஆமாம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி உங்களிடம் ஒரு தலைப்பு தந்திருந்தேன் அதாவது நீங்கள் முன்பு போல் இல்லை நீங்கள் மாறி இருக்கிறீங்கன்னு பல சந்தர்ப்பத்தில் எல்லாரும் நினைத்திருப்பார்கள் யார் யார் உங்கள் வாழ்க்கையில் இப்படி முன்பு போல் இல்லை என்று ஜோசித்தீர்கள் அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி ஜோசித்தீர்கள் இதனுடைய புரிதல் என்ன என்று உங்களிடம் கேட்டிருந்தேன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி அழைப்பில் இருக்கும் நேயர்களை ஒருக்க சந்திக்கலாம் வணக்கம்
7: வணக்கம் நான் சுதா
1: வணக்கம் சுதா எப்படி இருக்கிறீங்க
7: நாங்க நலமாகவும் இப்ப என்ன சொன்னா நாங்க மாற இல்ல ஒரு சிலர் ஆனா பலர் எங்கள்கிட்ட உதவி பெற்றவர்கள் நட்புகளை வாழ்ந்தவர்கள் மாறிவிட்டார்கள் நிறைய பேர்
1: மாறிவிட்டார்கள் வாங்கி முடிந்த பிறகு மாறிக்கிறார்கள்
7: சொந்தமாக இருந்தானா வந்தவா இருந்தானா அது ஆட்டோமேட்டிக்கா அதாவது இப்ப உதாரணத்துக்கு என் அக்கா என்று சொன்னால் அக்கால பிள்ளைகள் ஹஸ்பண்ட் வந்து அதையே மாத்திட்டோம் உதாரணத்துக்கு இந்த அக்காவுக்கு நான் முந்தைய அக்கா ஒரு அக்கா தண்ணிய குடிக்க வைக்கலாம் அள்ளி கொடுத்து அப்படி பாசம் இருந்தாங்க இப்ப அந்த அந்த பாசம் இல்லாமல் பந்தம் இல்லாமல் தான் தந்த பிள்ளைய வந்து
1: டக்கணமாயிடுவார்கள்
7: அப்படித்தான் உலகம் நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி ஆமாம் அந்த விடயத்தில் வந்து இப்போ கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் நிறுத்தும் பொழுது தான் அந்த மாற்றங்கள் வருவதற்கான காரணமாகவும் இருக்கலாம் அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம் வணக்கம்
8: வணக்கம் தீபன்
1: தீபன் எப்படி இருக்கிறீங்க
8: நல்ல சுகமாக இருக்கும்
1: சொல்லுங்க தீபன்
8: என்ன சொல்லி கொடுத்தீங்களா
1: நீங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்துக்காக மற்றவர்களை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் இவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்று இல்லை நீங்கள் உங்களை மற்றவர்கள் அப்படி நினைத்திருக்கிறார்களா
8: சந்தர்ப்பம் அந்த கதைக்கிறதுக்கு என்ன நான் மாறக்கு வந்து அவையோட சௌரவன் சரி இந்த சிஸ்டர் சரி அவையா மாத்திரம் மாத்திரக்கு அவையே மாத்தி கொண்டு இருக்க என்ன வந்து நான் வந்து இப்ப எந்த சிஸ்டர் வந்து நானும் சிஸ்டர் உண்டாயிருந்தேன் ஊர்ல எந்த சிஸ்டர் வந்து நான் எவ்வளவு உதவி செய்தாலும் கடையை போய் அதை பிடிச்சே பிடிச்சிருந்தா வேண்டிய அவங்கள்ட்ட உண்டாயிருந்து இங்க வந்து கஸ்டன் வந்து லவ் ஒன்றுதான் சொந்தக்காரர் நம்ம நான் வந்து அவரை ரெஸ்பெக்ட் கொடுத்தது சொல்லி தீவன் கொண்டு வீட்டை கொண்டு ஓவிய கொண்டு தங்கஞ்சி கொண்டு இறக்கிறது நான் கொண்டு இறக்குறது கொஞ்சம் கொண்டு இறக்குறது அப்ப அப்படி இப்ப என்னாலும் அவர் லவ் ஒன்று இருக்கணும் அப்ப அவர் வந்து இப்ப நானும் இல்லையானா அவர் லவ் நிக்க மாட்டார் அப்ப எவ்வளவு செய்த விட இப்ப என்ன வந்து கிரடா வந்து ரெண்டு நாள் தங்கஞ்சி உண்டாதான் வந்தாங்க கிடாக்கு தம்பி கூப்பிட்டு உண்டா வந்தாங்க கிட்ட உண்டா இருப்போம் நாங்க உண்டா இருந்தாங்க கிட்ட இருப்போம் எனக்கு ஒரு இதா இருக்கும் அப்செட்டா இருக்கும் உண்டா இருப்போம் கேட்டு சொல்லி பார்த்தோம் சரி வரையில
9: போய் மற்ற திரும்ப மாட்டேன் அப்ப நான் எடுக்க சின்ன பிள்ளைங்க போது போகத்தேக்கு அடிக்கடி இப்ப போயில அவ்வளவு தூரம் வந்து இரவு வேலையை போட நான் மூவான கொண்டு சொல்ல இல்லையா சொல்லி அவைய சொன்ன அப்ப நான் தங்கச்சின்னா மூவான தான் எனக்கும் இப்ப என்ன எனக்கு மகள் இருக்கு மகள் நேற்று வந்து நின்றவ நில்லும் கொண்டு இல்ல எனக்கு கஸ்டமர் வந்து குடிக்கணும் போட்டேன் நேற்று இரவு நான் நின்றுட்டு நேற்று குடியாக குளிக்கிட்டேன்
10: அப்ப நாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் நான் பிசினஸ் செய்யறேன் அவர் பிசினஸ் செய்யறேன் அப்ப அவர் வந்து நான் வந்து கிளீனிங் கம்பெனி வச்சிருக்கேன் நான் அவருக்கு கொடுத்தேன் அப்ப நான் வந்து பாத்து பாருங்க காசு எனக்கு ஒரு மிச்சம் இல்ல கொடுத்தது நாளைக்கு என்ன கடை வந்தாலும் பிசினஸ் வந்தாலும் கும்பலி நீங்களும் பாக்கணும்னு சொல்லி போய் பாக்கணும்னு சொல்லி தான் கொடுத்தாரு அவர் வந்து எனக்கு என்ன விட கூட பெர்மிஷன் வச்சுதான் வேற கொடுத்து இல்ல அந்த கடைகளை வந்து வேண்டிய பிசினஸ் நாட்டி போட்டு நாட்டி போட்டாரு அப்ப அவரா தேடி நானும் தேடி அடிக்கிறது அவரை அடுக்க அடிக்கிறது நான் அவரை எனக்கு கலைக்க விருப்பம் இல்ல நானும் விட்டுட்டேன்னு அவரும் எடுக்கிறேன் போன் நாங்க என்ன சொல்லப்ப இல்லாத எங்களை தேவையை மட்டும் பழம் கேட்க அவரும் போஸ் என்ன எப்படி இருக்கிறேன் சும்மா இருக்க நான் பஸ் சொல்ல வேணும் பஸ் வந்து வேணும் பேரை சொல்லி காய்ங்கோ அப்படி பஸ் சொல்லி காய்க்கிறார்களாம் அன்றைக்கு மாக்களை மண்டையை கழிவுக்கே கடைபிடி போறார்கள் இப்ப நாங்க என்ன சொல்ல எங்கிட்ட மேலத்தை முடிக்கிற வந்து அவைய நிலைமை பிழங்கி போட்டு எங்கிட்ட தேவை முடிஞ்சவொடனே விட்டு போறது அது வந்து ஒரு ஆள் டிப்ரெஷன் ஆக்குறது ஒரு தேவை பிள்ளைங்கன்னா உங்களை தேவை மாட்டேன் இப்ப நீங்க தேவை நாக்களும் தேவை என்ன பிள்ளைங்க இந்த கெரடா வந்து வந்து
11: எனக்கு
10: அவர் அஞ்சடிப்பான் எங்களை வந்து மட்டன் தட்டுற மட்டன் தட்டி போடுறது எங்களை அப்ப எனக்கு என்ன எனக்கு முடியல எந்த ஃபேமிலி எந்த வைஃப் எந்த மகளும் கூட பேசாமல்தான் இருக்கிறேன் காசு உள்ளாச்சுன்னா இந்த அளவில் இந்த மகளுக்கு போச்சு எனக்கு இருக்கும் இந்த காசு இருந்தா இந்த மகளுக்கு அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் வந்து இந்த மகளுக்கு தான் நம்ம போட்டுக்கொண்டோம் நாளைக்கு ஊரடவு கொடுத்து போட்டு நாளைக்கு இந்த மகள் வந்தப்ப இந்த உழைச்சி நான் எனக்கு நடந்தேன்னு சேர்த்தா மகளுக்கு பாப்பா வந்து மீனா போட்டு ஊரை கொடுத்தோம்னா மகள் நினைப்பா
11: அழகாக நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கேன் நேரம் போதாமையால் இன்னொரு சந்தர்ப்பம் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி ஆமாம் மழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசலாம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி நான் ஒன்றிய தலைப்பில் வந்து எந்தெந்த சந்தர்ப்பத்தினால நீங்கள் அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்பு போல் இல்லை என்ன காரணமாக இருக்கும் என்று பல விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதலை நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால் நாங்கள் அப்படியெல்லாம் நினைப்போமே இவ முன்பு போல் இல்லை என்றெல்லாம் யோசிப்போம் ஆனால் ஒரு நிமிஷமாவது நாங்கள் நின்று பார்த்தோம் என்றால் நம்மை நேசித்தவர்களும் அதே கேள்வியை தங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஏன் இவர்கள் முன்பு போல் இல்லை என்று நமக்கு தெரியாமல் நம்முள் ஏற்பட்ட சில மாற்றங்களும் அவர்களுக்கு புதிதாக விசித்திரமாகவும் தோன்றியிருக்கலாம் நாம் அவர்களின் மாற்றங்களை கவனிப்பது போல அவர்களும் நம்முடைய மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருக்கலாம் உண்மையில் மாற்றம் என்பது ஒரு மனிதனிடம் மட்டும் நிகழ்வதில்லை காலம் நகரும் போது எல்லோரிடமும் ஏதோ ஒரு மாற்றம் பொதுவாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் தான் சில நேரங்களில் நாம் ஒருவேளை பார்த்து முன்பு போல் இல்லை என்று நாங்கள் நினைப்பது எங்களுக்கு அந்த அப்படி ஒரு தோற்றம் வருகிறது
1: அந்த மாற்றம் தான் நாம் இந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் நம்மை பார்த்து அதே கண்ணோட்டத்தில் மனதுக்குள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அன்பாக நேசித்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நேசித்த ஒருவராக இருந்தாலும் சரி, அவர்களின் மாற்றத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை வேறுபட்டதாக இருக்கும். அதனால் தான் ஏன் இவர்கள் முன்பு போல இல்லை என்ற கேள்வி மனதுக்குள்ள எங்களுக்கு எழுது. ஆனால் அவர்கள் இந்த சூழ்நிலையில் மாறினார்கள் என்பதை நாங்கள் யோசிக்க தவறிவிட்டோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதனால் தான் எங்களுக்கு வந்து அவர்களின் மாற்றத்துக்கு நம்மிடம் ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை. நமக்கு தோன்றிய ஒரு எண்ணத்தை உண்மையானதாக நம்பி அவர்களை நாங்கள் எடை போட்டு விடுகின்றோம். உண்மையில் பல உறவுகளின் பிரச்சனை வந்து அங்கிருந்து தான் தொடங்குகின்றது என்று சொல்ல வேண்டும். சில மாற்றங்களும் புதிதாக தோன்றும் போது தான் அவர்கள் முன்பு போல் இல்லை என்று நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். நம் மீது ஏதேனும் கோபமா, பாசம் குறைந்து விட்டதா என்ற கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாற்றங்களும் தவறானவை அல்ல. சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொடுத்த புதிய பொறுப்புகளின் விளைவாக கூட இருக்கலாம். சில மாற்றங்கள் மனிதரை மேலும் பக்குவப்படுத்துவதன் மூலமாகவும் இருக்கலாம். அது வந்து ஒரு அடையாளமாகவும் மாறலாம். அதனால் தான் அவர்களுடைய பேச்சு, நடத்தை, பழக்க வழக்கம் முன்பு போல் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அப்படி நாங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகின்றது. அதனால தான் அந்த மாற்றத்தில் பின்னால ஒரு நல்ல காரணம் கூட இருக்கலாம் அல்லவா என்று நாங்கள் யோசிப்பதில்லை. பிரச்சனை என்னவென்றால், மாற்றங்களை புரிந்து கொள்வதை விட அவற்றை தவறாக புரிந்து கொள்வது தான் நமக்கு எளிதாக இருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் நாங்கள் மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்தோம் என்றால் அந்த பிரச்சனைகள் வராது என்று நினைக்கின்றேன். சில பேர் வந்து புரிந்து அதை புரிந்து கொள்வார்கள். சில பேர் வந்து தாங்கள் நினைப்பது தான் சரி என்று நம்புவார்கள். அதனால் தான் தங்களை அறியாமலே மற்றவர்கள் மனதை வந்து காயப்படுத்தி விடுகிறார்கள். உண்மையில் வந்து ஏன் இவர்கள் முன்பு போல் இல்லை என்று நாங்கள் கேட்பதை விட இவர்கள் மாறுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோமானால் பல கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு கிடைக்கும். நம்மளை அறியாமலே அந்த பதில்கள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இதிலிருந்து சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பாடல்கள், அதாவது நேயர் கண்ணன், மீரா, சத்யா, சுதா, காசிநாதன், புருஷோத்தமனுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.
12: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழகா.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்
5: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078, 416-240-0078, info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
8: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
14: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9545 9701 416 471 0255.
15: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
11: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: கிளீன் உழைத்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 43 அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
9: மியூசிக் கனெக்ட்ஸ்
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 43. அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. 24 மணி நேர சேவையில் இன்றைய திகதி 13 ஆவணி மாதம் 2026 ஆகஸ்ட் மாதம் 2026 வியாழக்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்களை நேர்களை எப்போது சந்திப்போம், பல்வேறு விதமான நேர்களது விருப்ப பாடல்களை நாமும் கேட்டு மகிழ்வோம் என்ற அந்த இனிய மாலை பொழுது இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றது. 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்களது அருமையான விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாக காத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, நேர்களை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை எங்களது தெரிவுகளை இசைத்தேர்வு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. எமது தெரிவுகளில் நீங்கள் அந்த விரும்பிய பாடல்கள் 2 வந்து வாக்களிக்கின்ற அல்லது உங்களது வாக்களிப்பல்ல விரும்பிய 2 பாடல்களை நீங்கள் தேர்வு செய்கின்ற நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அது மட்டுமல்ல, 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நேர்களது ஆர்வத்தை, உங்களது அறிவு பசியை, உங்களது தேடல் தெளிவுகளை எல்லாம் நீக்குகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி, எங்களது வினாக்களில் நீங்கள் தேடி விடைகள் கொண்டு வருகின்ற பகிர்கின்ற விடைகள் தருகின்ற என்று சொன்னால் அது பொருத்தமல்ல, விடைகள் பகிர்கின்ற பல விடயங்களையும் பேசுகின்ற ஒரு அருமையான நில் பதில் சொல் நிகழ்ச்சி, உங்கள் அபிமானம் பெற்ற நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. 5 மணி தொடக்கம் 9 மணி வரை தொடர்ச்சியாக தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களை விறுவிறுப்பாக அழைத்துச் செல்ல காத்திருக்கின்றது.

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. தனது சொத்துக்கள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் விசாரணையின் அடிப்படையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்கியுள்ளார். 13 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுபின் குலத்துங்க தெரிவித்திருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை அதிகாரத்தையும் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என்றும், அவ்வாறு அதிகாரத்தை அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் உத்தியபூர்வ வறுமைக்கோடு 2026 ஆண்டு ஜூன் மாதத்தில் 17,592 உயர்ந்திருப்பதாக புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் மாணவர்கள் போராட்டம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க முதலில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் எதிர்க்கட்சிகள் முறைப்படி கடிதம் அளிக்க வேண்டுமென்றும், விவாதம் தொடங்கியதும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற தமிழக முதலீட்டாளர் மாநாட்டில் 67,452 கோடி ரூபா முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 97 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. இணையதளம் மூலம் மதுபானம் முன்பதிவு செய்யும் வசதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் ஓட்ட மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ விலை மனு கூறியிருக்கின்றது. மேற்கு கனடா முழுவதிலும் செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களுக்கு எதிராக தெற்கு சசெச்வான் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே அமையவிருக்கும் இத்தகைய திட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கியிருக்கின்றனர். கனடாவில் ஜூன் மாதத்தில் வங்குரோத்து நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 11% அதிகமாக அதிகரித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதிகரித்த குடும்ப கடன், குறைந்த வாங்கும் திறன் மற்றும் உயர்ந்த வட்டி வீதங்கள் ஆகியவை தனிநபர் நிதியியல் நிலையை நெருக்கடிக்குள்ளாக்கியிருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மிசிசாகாவில் வீட்டை வாங்கியபோது செலுத்திய சுமார் $700,000 மதிப்பிலான பயர்ஸ் டாக்ஸை மாகாண அரசு திரும்ப வழங்க மறுத்ததை தொடர்ந்து டொரண்டோ ராப்டர்ஸ் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் நிக் நர்ஸ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் ஒன்டாரியோ மாகாண அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட் தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவிடுவதற்காக இந்த வார இறுதியில் தனது பதவியிலிருந்து விலகுவார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 5 ஆண்டுகளில் 24 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மேல்நிலை பாடசாலை கல்வி மறுக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள தேவையான இடைமறிப்பு ஏவுகணைகளில் 10% மட்டுமே யுக்ரைனிடம் உள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் துருக்கியிலிருந்து புறப்பட்டபோது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது ஈரான் அல்லது அதன் சார்பு அமைப்புகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக வந்த எச்சரிக்கைகள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் போதிய நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
0: செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்கள் பல எங்களது நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. நீங்களும் கேட்டு மகளெல்லாம் தொடர்ச்சியாக எங்களது சிஎம்ஆர் தமிழ் எச்டி அலைவரிசைகளுடன் 101.3 அலைவரிசைகளுடன் தமிழ் HD2 உடன் இணைந்திருங்கள். இந்த 24 மணி பொழுதிலும் தொடர்ச்சியான பல்வேறு விதமான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். கடந்த 1 மணி தொடக்கம் 5 மணி வரை இடைவிடா இசை மலையில் நீங்கள் நினைந்திருப்பீர்கள். இப்பொழுது நேர்களது விருப்ப பாடல்கள் எமது பல்வேறு விதமான சுவை அம்சம் பொருந்திய நிகழ்ச்சிகள். இன்னும் இசைத்தேர்வு நிகழ்ச்சி என்று 4 மணி பொழுதையும் இனிமையான பொழுதாக மாற்றித் தருகின்ற தமிழ் எக்ஸ்பிரஸ் உங்களை அரவணைத்து இழுத்துச் செல்ல இருக்கின்றது. இப்பொழுது சரியாக நேரம் 8:08. நாங்கள் இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் வானிலை நிலைமை பற்றி நோக்குவோம். தற்போது வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது மீண்டும் 16 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. அதேவேளை காற்று மணிக்கு 22 கிலோமீட்டர் சுரக்கம் 35 கிலோமீட்டர் வரை வீசிக்கொண்டிருக்கின்றது. காற்று வடமேற்கு திசை நோக்கி வீசும். அதேவேளை நாளைய தினம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பகல் பொழுது வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், வருகின்ற சனிக்கிழமை 15ஆம் தேதி இரவு பொழுது பகல் பொழுது வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 20 பாகை செல்சியஸ் ஆக நிலவை இருக்கின்றது. இதுதான் தற்போதைய வானிலை முன்னறிவிப்பு. இதில் ஏதாவது சிறிய மாற்றங்கள் இடம்பெறலாம் வருகின்ற அடுத்த 24 மணித்தியாலங்களில். இது டொரண்டோ பெரும்பாகத்தின் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்தும் தொடர்ச்சியாக நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்கள் பலவற்றை கேட்டு மகிழ இருக்கின்றோம். இனிய பல பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. நிச்சயமாக நேர்களது பாடல்கள் அத்தனையும் இனிமையான ஒரு தேன் சுவை கலந்த பாடல்களாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கேட்டு பாருங்கள்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு முதலாவது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்து கொண்டு விடயங்களுக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான்
0: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: என்ன
0: இன்னைக்கு பாடலோட வந்தீங்கள்? நேரகாலத்தோட இணைஞ்சிருந்தீங்கள். நேர்களுக்கும் வாய்ப்பை கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்.
1: எனக்கு பாட்டு வந்து மீண்டும் கோகிலாப்பட்டில இருந்து சின்னஞ்சிறு வயசு
0: ஸ்ரீதேவி அம்மாட நினைவுகளை சுமந்திருக்கிறீர்கள். நல்லது, நல்லது. பாடல் ஒலிக்கும் மதி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. ஆமாம், இப்பொழுது 25 வயது. ஒரு அனுமதியின்றி காரை எடுத்துச் சென்ற ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. கனடாவின் நானைமோ நகரில் பெற்றோருக்கு தெரியாமல் குடும்ப காரை எடுத்துக்கொண்டு அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட இரு மடங்கிற்கு அதிகமான வேகத்தில் ஓட்டிச் சென்று சாக்கடையில் மோதி விபத்துக்குள்ளாகிய 13 வயது சிறுமியை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது நடந்தது ஜூலை 25 தேதி அன்று 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. டெர்மினல் அவென்யூ பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நானைமோ போலீஸ் அதிகாரி ஒருவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட பகுதியில் காரொன்று 118 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகமாக செல்வதை கண்டறிந்தார். காரை நிறுத்த அதிகாரி முயன்றபோது அது அதிவேகத்தில் தப்பிச் சென்றது. இதையடுத்து காரின் அதிவேகம் மற்றும் ஆபத்தான பயணத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அதனை பின்தொடர்ந்து துரத்த வேண்டாம் என காவல்துறை முடிவு செய்தது. அதிவேகம் மற்றும் காரை ஓட்டிய விதம் காரணமாக அவரை பின்தொடரவில்லை. அந்த ஒரு சிறுமி மட்டும் இருந்தார் என்றும் அவர் அருகிலுள்ள சாக்கடையில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் பின்னர் பொதுச்சத்துக்கள் எதுவும் சேதமடையாத வகையில் கார் மீட்கப்பட்டதென்றும் சிறுமிக்கு அதிர்ஷ்டவசமாக காயம் எதுவும் இல்லாமல் அவர் உயிர் தப்பினார் என்றும் சொல்லப்படுகின்றது. இது ஒரு விழிப்புணர்வு செய்தி. வீட்டில் இருக்கக்கூடிய உங்களது பிள்ளைகள் காரை எடுக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கான அந்த வாய்ப்பை பெற்றோர் கொடுக்காமல் இருப்பது என்பது மிக முக்கியம் என்பதற்காக இந்த செய்தியை தந்திருந்தோம். பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.

0: மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து இந்த வேளையில் மதி விருப்பத்தில் ஒரு ஆபேரி ராகம். இந்த ராகத்தில் பாடல் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா ஆகியோரது குரல்களில் இசைஞானியின் இசையில் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 5:18. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர் விருப்ப நிகழ்ச்சியை நேர்கள் தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம். இந்த வேளையிலேயே இப்பொழுது வியாழக்கிழமை இன்றைய தினம் பிக்கரிங்கில் உள்ள நெடுஞ்சாலை 401 நடந்த கார் விபத்தொன்றில் ஒரு வயது குழந்தை மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த விபத்து பிற்பகல் இன்று 2 அளவில் ஏற்பட்டதாகவும், ஃபராக் சாலைக்கு அருகில் கிழக்கு நோக்கிய பாதையில் நிகழ்ந்தது என்றும், ஒண்டாரியோ மாகாண காவல்துறை சார்ஜன் ஒரு பெண் தனது குழந்தையை பின் இருக்கையில் அமர வைத்துக் கொண்டு வாகனத்தை ஓட்டிச் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை தடுப்பில் மோதியிருக்கின்றார் என்றும், வாகனம் நின்றபோது அதன் அனைத்து பக்கங்களிலும் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதென்றும், அவசர மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது குழந்தை சுய நினைவின்றி இருந்ததாக குறிப்பிடுகின்றனர். இந்த குழந்தைக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து டொரண்டோவில் உள்ள ஹாஸ்பிட்டல் சிக் சில்ட்ரன் மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பாதை வழியே இப்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக எங்களது நேயர் சுதா இப்பொழுது எங்களது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். அவரது தகவல் மூலம் அந்த பாதையில் தொடர்ச்சியாக தாம் நகர முடியாது, ஓரிடத்தில் ஊர்ந்து கொண்டிருப்பதாக சொல்கின்றார். நேரம் 5:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், நான் சுதா.
0: ஓ சுதா, சொல்லுங்கள்.
3: எப்படி
0: இருக்கிற நிலைமை இருக்கிறோம்? எப்படி உங்களோட பயணம், சரியா வந்துட்டுதா?
3: பயணம் சரியா வேலை இங்க தெரியாததுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் வரவே இல்லை. மெடோவிலால வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அது ஒரு மாதிரி கிட்ட காட்டுது இன்னும் போறதுக்கு. அங்கே ஒன்னும் வளர்க்கல. கடுகாதி சேவை, அதாவது நாவட்டி கொண்டு கிழக்கு பக்கம் கடுகாதி சேவை அப்படியே எல்லாலையும் ஒடுங்கன்னு பிளாக் பண்ணிட்டாங்க.
0: விளங்கையில என்ன என்ன சுதா உங்களோட கதை? விளங்கையில சுதா, கடுகாதி சேவை என்ன
3: நடந்தது? கிழக்கு பக்கம்
0: ஓ
3: வைட் ரோடு கிட்ட அப்படியே மூடிட்டாங்கல்ல, கடுகதி கடுகதியிலே

0: பிக்கர் இல்லையா?
1: பிக்கர்.
0: அதுக்குள்ள போயிடலாம்,
1: வருபவர்கள் இங்க வராமல் 470 எடுத்து போறது நல்ல ஒரு பாதை.
0: அதனால போறது சுகம் என்ன? இப்ப நீங்கள் ரூட் மாறிட்டீங்க.
1: 470 தான் போய் கொண்டு.
0: சரி சரி சரி, நல்லி நல்லது. என்ன பாடல் சுதா?
1: எனக்கு வந்து மணிப்பூர் மாமியார் படத்திலிருந்து மலேசியாவும் சைலஜாவும் பாடிய ஆனந்த தேங்காற்று அந்த பாடல்.
0: இந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு சுதா.
1: நன்றி,
0: பயணத்தை இலகுவாக முடிக்க பாருங்கள். என்ன?
1: நன்றி நன்றி
0: நன்றி. ஆமாம், அது சுதாவின் விருப்பமாக அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நேரம் இப்பொழுது சரியாக 5:23.

0: அது ஒரு வெளிவராத திரைப்படம். மணிப்பூர் மாமியார் சி வி குவாநாதன் எங்களது இலங்கையைச் சேர்ந்தவர் தயாரித்த, டைரக்ட் செய்த, இயக்கிய திரைப்படம். ஜெயலலிதா, விஜயகுமார், ஸ்ரீ வித்யா, சுருளிராஜன் இப்படி பலர் நடித்திருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. என்றாலும் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் பி சைலஜ் ஆகியோரது குரல்களில் கிந்தோள ராகத்தில் இசை ஞானி இசையமைத்த இந்த பாடல் மட்டும் என்றும் என்ன சொல்வது, சாகாவரம் விட்ட ஒரு பாடலாக தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரும் பெரும் ஜனரஞ்சக பாடலாக மாறியிருக்கின்றது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 9054176069. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 6479247638, அல்லது கால் தர்ஷன், 4168970919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638, 4168970919. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 4168345753. Lotus Funeral and Cremation .com.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நிறைவேறுகின்றார். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
3: நான் நலமா, மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு
0: என்ன பாடலோட வந்தீங்க?
3: எனக்கு இன்றைக்கு தித்திக்கிரி படத்துல இருந்து மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் தோன்றும் பாடல் நீதான.
0: நன்றி. நிகழ்ச்சியில்
3: நன்றி. வணக்கம்.
0: ஆமாம் நேர்களை, இப்பொழுது ஈரானில் ஒரு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. பாலியல் தாக்குதலுக்கு முயன்ற ஒருவரிடமிருந்து தன்னை தற்காப்பு செய்வதற்காக செயல்பட்டதாக கூறிய 23 வயதான ஒரு பெண்மணி இப்பொழுது தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார். 2026 August 8 அதிகாலை அவர் ஈரானில் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார். குடும்ப அழுத்தத்தின் காரணமாக தனது 17 வயதில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் அந்த பெண், 2021 அக்டோபரில் தனக்கு 18 வயதாக இருந்தபோது மது போதையில் இருந்த தனது கணவரின் தொழில் கூட்டாளி ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக தாக்க முயன்றதாகவும், அப்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சமையலறை கத்தியை பயன்படுத்தியதாகவும், ஏற்பட்ட மோதலில் அந்த நபரும் தனது கணவரும் உயிரிழந்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார். சம்பவத்துக்கு பின்னர் சில நாட்களில் அதிகாரிகளிடம் சரணடைந்த அவர் தனது செயல் தற்காப்புக்காக மேற்கொள்ளப்பட்டது என வாதிட்ட போதும் ஈரான் நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்கவில்லை. இப்போது அவருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கின்றது. மரண தண்டனையும் ஈரானில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பலருக்கு இப்போது மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படுகின்றது என்றாலும், 1976 பிறகு இலங்கையில் மரண தண்டனை வழங்கப்படுவதில்லை. அலுக்கோசுகள் என்று சொல்லப்படுபவர்கள்தான் மரண தண்டனை வழங்குபவர்கள். அந்த பதவி இப்போது வெறிதாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பதவிக்கு விண்ணப்பங்கள் கோருவதும் இல்லை, யாரும் விண்ணப்பிப்பதும் இல்லை. இலங்கையை சொல்லுகின்றேன். 1976 மரண தண்டனை வழங்கப்படாத நிலையிலும் மரண தண்டனை தீர்ப்புகள் இப்போதும் வழங்கப்படுகின்றன. பல தீர்ப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கைதிகள் ஆயுள் தண்டனை கைதிகளாக ஆயுள் முழுவதும் சிறையில் வாழுகின்ற நிலை ஏற்படுகின்றது.

0: அந்த மெல்லிசை வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் ஆகியோரது குரல்களில் கோதாஸ் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:37.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்.
3: வணக்கம் ஆசிரியரே, பேசுறேன்.
0: ஸ்பீச்சரன் வாங்க. வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
3: ஓ, நான் நலமா இருக்கேன், நன்றி. அந்த நாளையில ஒரு காலத்துல ஜாம்பவாக்கள் பலர் சேர்ந்து இணைந்து உருவாக்கி ஒரு ஜாம்பவாங்கன் சொன்னா, இப்ப கமல்ஹாசன், இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி, எஸ் ஜானகி எல்லாரும் உணைஞ்சு பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கிற படமும் பாடலும் மௌனமான நேரம் உள்ள மனதில் என்ன பாரம்
0: பாரம் எல்லாம் குறையும் இந்த பாட்டு கேட்டா.
3: இந்த பாட்டை கேட்டா அதற்காக கேப்பு கொண்டு
0: விரும்புறேன். அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
3: நன்றி, வணக்கம் மாதன்.
0: ஆமா, அந்த பாடல் சலங்கியோலி திரைப்படத்திலிருந்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நீங்கள் இந்த வேளையிலே ஒரு மிகப்பெரிய விருது வழங்கி இப்போது தமிழர்கள் பெருமைப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் யாரென்றால், புலம்பெயர் விருது பெற்றவர்களில் இலங்கையர்களுக்கும் இந்த விருது கிடைக்கின்றது. 25 கனேடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றவர்களில் இலங்கையர்களும் இந்தியர்களும் பெரும்பாலும் பெரிய பெருமைகளை பெற்றிருக்கின்றார்கள். கனடாவில் 25 புலம்பெயர்ந்தவர்கள் விருதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 2 இலங்கையர்கள், 6 இந்தியர்கள். புலம்பெயர்ந்தோர் கனடாவுக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக 25 கனேடிய புலம்பெயர்ந்தோர் விருது எனும் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றது. 2026 டாப் 25 கனேடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றோர் பட்டியலில் 2 இலங்கையர்களும் 6 இந்தியர்களும் இடம்பெறுகின்றார்கள். விருது பெற்றவர்களில் ஒருவரான பிரபாத் புள்ளே வன்கூவரில் உள்ள சால்வேஷன் ஆர்மி எனும் திருச்சபை மற்றும் சமூக சேவை அமைப்பு நடத்தும் பால்கின் கம்யூனிட்டிஸ் ஆஃப் கோப் என்னும் அமைப்பில் எக்ஸிக்யூட்டிவ் இயக்குநராக இருக்கின்றார். 1996 இலங்கையிலிருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர் இவர். இலங்கை தமிழரான ரோய் ரட்னவேல் என்பவரும் 2026 டாப் 25 கனேடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றோர் பட்டியலில் இடம்பெறுகின்றார். தனது 18 கனடாவுக்கு புலம்பெயர்ந்த ரோய் ரட்னவேல் ஏற்கனவே 2025 டவில் அமெரிக்கன் பயணியர் அவார்ட் மற்றும் 2020 பெஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவார்டு ஆகிய விருதுகளை ஏற்கனவே பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் சரியாக 5:41.

அது சலங்கை ஒளி திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா ஒரு பஹாரி அப்படி ஒரு ராகத்தில் இசையமைக்க எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் எஸ்பி சரண் விருப்பத்தில் ஒளித்து இந்த நேரம் 5:46 நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம்.

0: நிகழ்ச்சியில் நடத்த நேரணுகின்றார். வணக்கம்.
1: ஓ வணக்கம் வாசன், இது என்ன நீங்க நல்லா இருக்கீங்க தானே?
0: ஓ நலம் இது, நன்றி.
1: நான் இன்னைக்கு யாரடி நீ மோகினி படத்துல இருந்து ஒரு நாளைக்குள்ள இத்தனை கனவு அந்த பாடல் கேட்கலாமா?
0: யாரடி நீ மோகினி என்ன?
1: ஆமாம்,
0: ஒரு நாளைக்குள்
1: இத்தனை கனவு.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நடத்த நேர் வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம். நலம் சத்யா, நன்றி. நீங்க நலமா?
2: ஓ நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. எனக்கு இன்றைக்கு வைகரையில் வைகைக்கரையில்
0: பயணங்கள் முடிவு. என்ன சத்யா, பயணங்கள் முடிவதில்லையிலே அது முடியாது, இப்போதைக்கு ஓயாது.
2: அந்த பாட்டு கேட்டு ஓயாது, எல்லா பாட்டையுமே கேட்கலாம்.
0: ஊர்ல போய் பயணங்கள் முடிவதில்லை, படம் பாத்தீங்களோ?
2: இல்ல,
0: ஒரு மோகமா இருக்கிறீர்கள். இப்ப என்ன பயணங்கள் முடிவு? தொடர்ந்து வெளிக்கிட்டு ஆசையா இருக்கும். நன்றி நன்றி சத்யா. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசு, நான் பவான் கேக்குறேன்.
0: ஓ நிலம் பவான், நன்றி. நீங்க எப்படி நிலமா?
3: சும்மா இருக்கிறோம், நிகழ்ச்சி ப்ரோக்ராம் கேட்டு இருக்கிறோம் பாட்டுகள். எனக்கு வந்து பிரியா படத்துல இருந்து என் உயிர் நீ தானே அந்த பழைய பாட்டு, எஸ் எஸ் பாட்டு பாட்டு நல்ல பாட்டு வந்து
0: என் உயிர் நீ தானே. நன்றி நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு
3: நன்றி வாசன்.
0: நேரம் இப்பொழுது 5:48. நேர்களது விருப்ப பாடல்கள் எங்களது இந்த மர்த்தியாளத்திலும் அடுத்து வருகின்ற அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியின் போதும் ஒளிபரப்பாகும்.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 43, அறிவு உடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பற்றியும் யார் யார் என்ன சொல்ல கேட்பினும் அதை பற்றிய உண்மையை காண்பதே அறிவாகும்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
1: ஆமாம், அந்த முதலாவது பாட்டு கேட்ட ஒரு அதுல வந்த ஒரு இதுல அதே மாதிரி இன்னொரு கமல் பெண் பாக்குற பாட்டு வந்தது ஹேராம் படத்துல, அது இசையில் தொடங்குதம்மாவா தான் இருக்க வேணும் நினைக்கிறேன். அந்த பாட்டு இசையில் தொடங்குதம்மா.
0: நீங்க மீண்டும் கோயிலாக ஒப்பான ஒரு பாடல் கேட்கறீங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த
1: நன்றி. வணக்கம்.
0: நேரம் 5:59. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை அடுத்து இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் ஒரு மணி பொழுது இணைந்திருக்கலாம்.
2: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
3: ஜூன் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு வீதம் 18,973 ரூபாவாக அதிகரித்திருப்பதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஜூன் மாதத்தில் உத்தியோகபூர்வ வறுமை கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாதம் ஒன்றுக்கு தேவையான குறைந்தபட்ச தொகையே உத்தியோகபூர்வ வறுமை கோடாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதன்படி ஜூன் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ வறுமை கோடு 18,973 ரூபாவாகவும் கம்பகா மாவட்டத்தில் 18,876 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேவேளை குறைந்தபட்ச உத்தியோகபூர்வ வறுமை கோடு மொன்ராகல மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு அது 16,821 ரூபாவாக உள்ளது. தமிழர்கள் செறிந்து வாழும் நுவரேலியா மாவட்டத்தில் 18,500 ரூபாவாகவும் யாழ்ப்பாணத்தில் 17,169 ரூபாவாகவும் மன்னார் மாவட்டத்தில் 18,019 ரூபாவாகவும் உத்தியோகபூர்வ வறுமை கோடு பதிவாகியுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17,688 ரூபாவாகவும் கிளிநொச்சியில் 16,996 ரூபாவாகவும் ரத்னபுரி மாவட்டத்தில் 17,671 ரூபாவாகவும் பதிவாகியிருப்பதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் மோட்டார் சைக்கிள் ஒரு பக்க பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தறை உருபெக்க காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் கண்டெடுத்திருக்கின்றனர். இதேவேளை மித்தனிய உல்ஹிட்டியாவ பகுதியில் நேற்று மாலை துப்பாக்கிச்சூட்டுக்கு உள்ளான பெக்கோ சமனின் தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இலங்கைக்கான எகிப்து அரபு குடியரசின் தூதுவர் அடல் இப்ராஹிம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளை புதிய இலக்குகளோடு மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வான்வழி போக்குவரத்து துறையில் பரஸ்பர கூட்டுறவை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இதனிடையே இலங்கை எகிப்து நட்புறவை வளர்ப்பதில் தூதுவர் அடல் இப்ராஹிம் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பை பிரதமர் பாராட்டியிருக்கின்றார். ஜப்பானின் சிபா மாநிலத்தில் கல்வி பயின்று வந்த 21 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அவருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த 18 வயதுடைய இலங்கை இளைஞரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதாலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 18 வயது இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தானும் தனது தாயாரும் அவமதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்காக டெல்லி ஜந்தர் மந்தரில் 36 நாட்கள் நடத்தப்பட்ட தொடர் போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டமான ஜந்தர் மந்தர் சீசன் 2 விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் தொடர்ந்தும் எழுப்பி வரும் கோரிக்கைகளை ஏற்று டெல்லி ஜந்தர் மந்தரில் மீண்டும் பிரம்மாண்ட போராட்டம் தொடங்கப்பட உள்ளதாக டெல்லி நரேனா பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் அபிஜித் தீப்கே தெரிவித்தார். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தன்னார்வலர்கள் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்த மண்டப உரிமையாளர்கள் மத்திய ஆளுங்கட்சியின் மிரட்டல் மற்றும் அழுத்தம் காரணமாக இறுதி நிமிடத்தில் முன்பதிவை ரத்து செய்ததாக அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டினார். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 தேதி முதல் கிராமப்புற அரசு பாடசாலைகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த கோரி ஸ்கூல் தி கரோ என்ற புதிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகுவதாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் முடிவுகளுக்கு பின் அந்த கட்சியில் பலரும் விலகி வரும் நிலையில் அண்மையில் சிங்கே ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டார். இந்த சூழலில் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்சரா கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் கனத்த இதயத்துடன் கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தார். கட்சியுடனான தனது பயணம் வெறும் அரசியல் தொடர்பு மட்டுமல்ல, ஜெயலலிதா மீது கொண்ட மதிப்பு, அன்பு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அது அமைந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சியிலிருந்து விலகும் முடிவு கோபத்தாலோ அல்லது யாரிடமும் மரியாதையின்மையாலோ எடுக்கப்பட்டது அல்ல என்றும், தனது கொள்கைகளுக்கும் பொதுவாழ்வில் தன்னை வழிநடத்திய மதிப்புகளுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து ஆழமாக யோசித்து எடுத்த முடிவாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அம்மாவின் வழியில் தொடர்ந்து மக்களுடன் பயணிக்க உள்ளதாகவும், கேட்கப்பட வேண்டிய குரல்களை வெளிப்படுத்தவும் மக்களை இணைக்கும் பாலமாக இருப்பதையும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் தைரியம், கருணை மற்றும் கண்ணியத்துடன் சேவை செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள், இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறு விதமான நிகழ்ச்சி தொகுப்புகளுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். எங்களது தொடர் நிகழ்ச்சிகளில் முதலாவதாக நாங்கள் இன்றைய தினம் பேச இருப்பது இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் வளர்ச்சி பெற்றியது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இரண்டு பெரும் கட்சிகள் தொடர்ச்சியாக மாறி மாறி ஆட்சி பிடமேறிய ஒரு மிக நீண்ட தொடர் வரலாற்றை கொண்டவை. என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இதுவரை காலமும் இரண்டு கட்சிகள் அல்லது இந்த இரண்டு கட்சிகளின் கூட்டுக்களே தொடர்ச்சியாக இலங்கையில் கோலோச்சி வந்தன. அதில் 60களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மிகப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சிபிடம் ஏறியிருந்த காலம். பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அணிசேரா நாடுகளின் தலைமை தலைவர்களை உள்ளடக்கிய கொழும்பு மாநாட்டை கூட்டியது மட்டுமல்ல, சீனா மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் ஒரு தூதுவராக புதுடெல்லி, பெய்ஜிங் என்று நகரங்களுக்கெல்லாம் நேரில் சென்று வந்து தூதுவராக தொழிற்பட்ட காலம் அது. துரதிருஷ்டவசமாக 1962 உள்நாட்டில் இராணுவ சதிப்புரட்சி என்பது ஏற்படுகின்றது. அந்த இராணுவ சதிப்புரட்சி காரணமாக ஜனநாயகம் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்தது. சர்வதேச அளவில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்ட போதிலும் இந்திய சீன போரில் சமாதான முயற்சியை மேற்கொண்டதன் மூலம் இலங்கை தனது அணிசேரா கொள்கையை உலகிற்கு வலுவாக நிரூபித்த ஆண்டாக அந்த காலம் பகுதி இருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1962 ஏற்பட்ட இராணுவ சதிப்புரட்சியில் டொன் ஜான் ஹொமெட்டி டி சில்வா, இவர் அன்றைய இலங்கையின் பிரதி போலீஸ்மா அதிபராக கடமையாற்றியவர். கேர்னல் எஃப்டி சரம் இலங்கை இராணுவத்தின் மிக மூத்த அதிகாரி, சிறந்த துடுப்பாட்ட வீரராக தொழிற்பட்டவர். இவரே சதித்திட்டத்தின் இராணுவ பிரிவை வழிநடத்தியவர் என்று சொல்லப்படும். இலங்கை இராணுவத்தின் பீரங்கி படையணியின் கட்டளை அதிகாரியாக இருந்த ரொட்னி டி மெல் என்பவரும், அதேபோல் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதியாக இருந்த ரோய்ஸ் டி மெல் என்பவரும், பிரதி போலீஸ்மா அதிபராக அந்த வேளையில் இருந்த சிட்னி டி சோய்சா என்பவரும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் அரசாங்கத்தை கைது செய்து கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் சிறை வைப்பதுடன் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தற்காலிக இராணுவ ஆட்சிக்குழு ஒன்றை அமைப்பதே இவர்களின் திட்டமாக இருந்தது. சதி முறியடிக்கப்பட்ட பின் இவர்களில் 24 உயர்மட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்ற விசாரணை தொடங்கப்பட்டது.

ராணுவ சதி முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து வந்த 1963 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசாங்கம் தனது அதிகாரத்தை மேலும் பலப்படுத்திய அதேவேளை புதிய தொழிலாளர் எழுச்சிகளையும் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவாலான கட்டங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடக்க வேண்டியிருந்தது. அரசாங்கத்தின் வலதுசாரி நகர்வுகளுக்கு எதிராகவும் தொழிலாளர் உரிமைகளுக்காகவும் இலங்கையில் 3 பிரதான மார்க்சிய இடதுசாரி கட்சிகள் LSSP, கம்யூனிஸ்ட் கட்சி, MEP ஒன்றிணைந்து ஐக்கிய இடதுசாரி முன்னணி என்று சொல்லக்கூடிய ULF, யுனைடெட் லெஃப்ட் ஃப்ரண்ட் என்ற பலமான கூட்டணியை 1963 ஆகஸ்டில் உருவாக்கினார்கள். இது ஸ்ரீமாவோ அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் பெரும் சவாலாக மாறியது. 1961 முதல் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டு வந்த நாடு தழுவிய அவசரகால நிலைமை 1963 மே மாதத்தில் ஒருவழியாக நீக்கப்படுகிறது. எனினும் அரசியல் பதட்டங்களுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. பொருளாதார கொள்கையின் அடுத்த கட்டமாக 1963 இலங்கையின் அனைத்து விதமான ஆயுள் மற்றும் பொது காப்புறுதி வணிகங்களும் முழுமையாக அரசமயமாக்கப்பட்டன. 1958 இலங்கையில் பொது பல்வேறு விதமான நிறுவனங்களும் அரசுடமையாக்கப்படுகின்ற சட்ட திட்டங்களின் கீழ் பொது காப்புறுதி வணிகங்களும் முழுமையாக அரசமயமாக்கப்பட்டன. இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் தனி அதிகாரத்தை பெறுகின்றது. முந்தைய ஆண்டுகள் சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டதால் ஏற்பட்ட மோதலின் தொடர்ச்சியாக எஞ்சியிருந்த அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களின் விநியோக சங்கிலிகள் 1963 முழுமையாக முடக்கப்பட்டு நாட்டின் ஒட்டுமொத்த எரிபொருள் சந்தையும் அரச கனிப்பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் கீழ் கொண்டுவரப்படுகின்றது. இது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சார்ந்த மாற்றமாக அந்த வேளையில் பலராலும் பேசப்பட்டது மட்டுமல்ல, சிலரால் அதிகம் வரவேற்கப்பட்ட ஒரு செயல்முறையாக கருதப்பட்டது.

1963 ஏற்பட்ட இடதுசாரிகளின் எழுச்சியை கண்டு அஞ்சிய பிரதமர் சீமாவோ 1964 லங்கா சமசமாய கட்சியுடன் இணைந்து இலங்கையின் முதலாவது உத்தியோகபூர்வ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடதுசாரி கூட்டரசாங்கத்தை அமைக்க முற்படுகின்றார்.

இதன் காரணமாக இலங்கை அரசியல் வரலாற்றில் மார்க்சிய இடதுசாரி கட்சிகள் முதன்முறையாக ஆளும் அரசாங்கத்திற்குள் நுழைய மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. நாடற்றவர்களாக இருந்த மலையக தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானித்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் பல தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு இவர்களது ஊக்க சக்தி காரணமாக அமைந்ததென்று அரசியலில் பூடகமாக பேசிக்கொள்வார்கள். 1964 உள்நாட்டு அரசியல் கட்சிகளின் செல்வாக்கு பல்வேறு விதமான வீழ்ச்சி மாற்றங்களை கிளைகளை பரப்ப தொடங்கியது. நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் தொடர்ச்சியான தொழிலாளர் வேலை நிறுத்தங்களை சமாளிக்க பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா ஒரு முக்கிய அரசியல் நகர்வை மேற்கொள்ளுகின்றார். 1964 ஜூன் மாதத்தில் இலங்கையின் பிரதான மார்க்சிய கட்சியான லங்கா சமசமாய கட்சியை ஆளும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுகின்றார். உலக வரலாற்றிலேயே புரட்சிகர மார்க்சிய கட்சி ஒன்று, அதுவும் போல்ஷிவிக்வாத கட்சி ஒன்று, முதலாளித்துவ ஜனநாயக அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இணைந்தது இதுவே முதல் முறை என்று பேசப்பட்டது. LSSP-யின் தலைவர் டாக்டர் NM பெரேரா நாட்டின் நிதியமைச்சராக பதவியேற்கின்றார். இந்த முடிவு இடதுசாரி இயக்கத்திற்கு பெரும் பிளவை ஏற்படுத்துகின்ற செயலாக மாறியது. டட்லி சேனநாயக்கா மற்றும் JR ஜெயவர்த்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்குள் கம்யூனிசம் நுழைந்து விட்டதாக கூறி நடுத்தர வர்க்கம் மற்றும் மத அமைப்புகளின் ஆதரவை திரட்டித் தனது செல்வாக்கை வலுப்படுத்துகிறது ஐக்கிய தேசிய கட்சி. அரசாங்கம் சுதந்திர ஊடகங்களை அரசுடைமையாக்க முயன்றதை எதிர்த்து SLFP-யின் மூத்த தலைவரான CBD சில்வா மற்றும் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திடீரென எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அரசாங்கத்தின் சிம்மாசன உரை வாக்கெடுப்பில் அரசாங்கம் ஒரேயொரு வாக்கினால் தோற்கடிக்கப்படுகின்றது. இதனால் பிரதமர் ஸ்ரீமாவோ நாடாளுமன்றத்தை கலைத்து 1965 புதிய தேர்தலுக்கு அழைப்பு விடுகின்ற இக்கட்டு ஏற்படுகின்றது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல. காசு
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
9: நீங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

இன்று நேற்று ஆரம்பமான திடீர் கட்சிகளின் மலர்ச்சியோ எழுச்சியோ அல்ல. மிக நீண்ட காலமாக தமிழக அரசியலில் கட்சிகளின் மோதல் என்பதும் இரு கட்சிகளின் செல்வாக்கென்பதும் தவிர்க்க முடியாத பயணங்களாக மாறியிருந்தன.

1950களின் இறுதி பகுதிகளில் தமிழகம் இரண்டாவது பொதுத் தேர்தலை சந்தித்ததன் மூலம் ஒரே ஒரு கட்சி தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலை மெல்ல மாறத் தொடங்குகிறது. காங்கிரசின் ஆதிக்கம் தொடர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் எழுச்சியால் புதிய இருமுனை அரசியல் சூழல் ஒன்று தமிழகத்திலும் தோற்றம் பெறுகிறது. இதே காலப்பகுதியில்தான் இலங்கையில் தமிழர்களின் மொழி உரிமையை பறிக்கும் சிங்களம் மட்டும் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் தமிழக அரசியலில் பலத்த எதிரொலியை ஏற்படுத்துகின்றன. முதலமைச்சர் கே காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி 151 இடங்களை கைப்பற்றி அசைக்க முடியாத பலத்துடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற 1957 தேர்தல் கிராமப்புற ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே காமராஜர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உச்சத்தில் அமர்வதற்கு காரணமாக அமைகின்றது. காமராஜர் என்ற அந்த மிகப்பெரிய காந்தி, கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற தலைவரது ஆட்சியின் கீழ் தமிழகம் வழிநடத்தப்பட்ட போது முதன் முதலாக தேர்தல் களத்தில் குதித்த திராவிட முன்னேற்ற கழகம் 15 சட்டமன்ற இடங்களை வென்று அசத்துகின்றது. காஞ்சிபுர தொகுதியில் அண்ணாதுரை மற்றும் குளித்தலை தொகுதியில் கருணாநிதி ஆகியோரின் சட்டமன்ற நுழைவு, நகர்ப்புற இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் நெசவாளர்களிடையில் திமுகவின் செல்வாக்கு வேகமாக உயர காரணமாக அமைகிறது. ஈவேரா பெரியார் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் காமராஜரின் பிற்படுத்தப்பட்டோர் நல கொள்கைகளை ஆதரித்து காங்கிரஸை மாற்று சக்தியாக பார்த்த திமுகவை தீவிரமாக எதிர்க்க தொடங்கியது திராவிடர் கழகம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடங்களை மட்டுமே வென்று முந்தைய தேர்தலை விட செல்வாக்கு சரிவை சந்தித்தது. முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லப்படுகின்ற முத்துராமலிங்க தேவர் தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூகத்தினரிடையே வலுவான செல்வாக்கை பெற்றிருக்கின்றது. ராமநாதபுரத்தில் இந்த வேளையிலே இமானுவேல் சேகரன் படுகொலையை தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினருக்கும் மறவர் சமூகத்தினருக்கும் இடையே நேரிட்ட கொடூரமான கலவரம் தமிழக அரசியலில் பெரும் சமூக மற்றும் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது. மத்திய அரசின் கனரக தொழில்துறை கொள்கையை பயன்படுத்தி தமிழகத்தில் பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கட்டமைப்பின் ஆண்டில் 1956 தொடக்கம் 61 உருவாக்கப்படுகின்றது. இதே காலத்தில் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்க திட்டம் முறைப்படி தொடங்கப்படுகிறது. இது தமிழகத்தின் மின்சார பற்றாக்குறையை போக்கி தொழில்துறை புரட்சிக்கு வித்திடுகின்றது. விவசாய பொருளாதார மேம்படுத்த கட்டப்பட்ட வைகை அணை 57 திறந்து வைக்கப்பட்டு தென் மாவட்ட பாசனத்துக்கு வழிவகை செய்யப்படுகிறது. காமராஜர் முந்தைய ஆண்டு தொடங்கிய இலவச மதிய உணவு திட்டம் 1957 மாநிலம் முழுவதும் பரவலாக்கப்பட்டு கல்வி சேர்க்கையை உயர்த்தியதோடு ஏழை குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைக்க தொடங்குகின்றது. 1956 சிங்களம் மட்டும் சட்டத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க இலங்கை தமிழ் தலைவர் தந்தை செல்வநாயகமும் பிரதமர் பண்டார நாயக்காவும் 27 ஜூலை 26 அன்று ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்கள். இது தமிழர்களுக்கு பிராந்திய சுயாட்சி மற்றும் தமிழ் மொழிக்கு ஓரளவு அங்கீகாரம் வழங்க ஒப்புக்கொள்ளுகின்றது. இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்த ஜே.ஆர். ஜெயவர்த்தன போன்ற சிங்கள தலைவர்கள் கண்டியை நோக்கி நடத்திய எதிர்ப்பு பேரணிகள் இலங்கையில் பதற்றத்தை ஏற்படுத்திய அதே வேளை இந்த நிகழ்வுகள் தமிழக அரசியலில் கட்சிகளில் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கின. இலங்கையில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட பிறகு எதிராக தந்தை செல்வநாயகத்தின் இலங்கை தமிழரசு கட்சி நடத்திய அறப்போராட்டங்களுக்கு தமிழக மக்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்து கண்டன கூட்டங்களை நடத்தின.

சுபபந்துராவளி என்ற அந்த ராகத்தில் அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் ஒளித்தோம். இந்த நேரம் சரியாக 6:33. நேர்கள் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

தமிழக அரசியலில் பெரியார் மற்றும் திராவிடர் கழகத்திற்கிடையில் அதிலிருந்து வந்த அண்ணாதுறையின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே நிலவிய கொள்கை முரண்பாடுகள் மிக முக்கியமானவை. தந்தை பெரியாரின் திராவிடர் கழகத்திற்கும் அதிலிருந்து பிரிந்து வந்த அண்ணாதுறையின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே நிலவிய கொள்கை முரண்பாடுகள் உச்சகட்ட வடிவத்தை எட்டத் தொடங்கின. சமூக சீர்திருத்தம், தேர்தல் அரசியல் மற்றும் காங்கிரஸ் அரசுக்கான ஆதரவு ஆகியவற்றில் இரு கட்சிகளும் முற்றிலும் மாறுபட்ட துருவங்களாக நிற்கத் தொடங்கின. 1956 திருச்சி மாநாட்டு முடிவின்படி திராவிட முன்னேற்ற கழகம் 1957 தேர்தலில் போட்டியிட்டு 15 இடங்களை வென்றிருந்த செய்தியை சொல்லியிருந்தோம். 58 சட்டமன்றத்திற்குள் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமே சமூக பொருளாதார மாற்றங்களை, மாநில சுயாட்சியையும் சாத்தியப்படுத்த முடியும் என்று அண்ணா நம்பினார். பெரியார் தேர்தல் அரசியலை தீவிரமாக வெறுத்தார். நாடாளுமன்ற ஜனநாயகமும் தேர்தல்களும் கொள்கைகளை நீர்த்து போக செய்துவிடும் என்று வாதிட்டார். 1958 அவர் தனது இயக்கத்தை தூய்மையான சமூக பகுத்தறிவு சீர்திருத்த இயக்கமாகவே நடத்த விரும்பினார். தேர்தல் பாதையை தவிர்த்தார். பெரியார் காமராஜரை பச்சை தமிழர் என்று அழைத்து பாராட்டுகின்றார். காமராஜரின் கல்வி திட்டங்கள், மதிய உணவு திட்டம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டுக் கொள்கைகள் தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்துவதாக கருதினார். எனவே காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசை பெரியார் தார்மீக ரீதியாக முழுமையாக ஆதரிக்க தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜர் அரசை ஒரு காங்கிரசின் டெல்லி பிரதிநிதி என்றே பார்த்தது. வடநாட்டு ஆதிக்கத்திற்கு தமிழகத்தை காமராஜர் அடகு வைப்பதாக குற்றம் சாடியது. விலைவாசி உயர்வு, நெசவாள துயரம் மற்றும் இந்தி திணிப்பு முயற்சிகளை முன்வைத்து காமராஜர் அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலம் தழுவிய போராட்டங்களை 58 நடத்த தொடங்கியது. சாதியை காக்கும் பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதாக கூறி இறுதியில் பெரியார் சட்டநகல் எதிர்ப்பு போராட்டத்தையும் நடத்துகின்றார். அதன் தொடர்ச்சியாக 58 பல திராவிட கழக தொண்டர்கள் சிறையில் இருந்தார்கள். பெரியார் இந்திய யூனியனிலிருந்து முழுமையாக துண்டித்துக் கொள்ளும் தீவிர போக்கை கொண்டிருந்தார். அண்ணாதுறை தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியலமைப்புக்குட்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயக வழிகளில் நின்று போராடுவதையே விரும்பியது. சட்டங்களை எரிப்பது போன்ற தீவிர போராட்டங்களை அண்ணா தவிர்த்தார். சட்டத்திற்குட்பட்டே மாநில சுயாட்சி மற்றும் மொழி உரிமைகளை வெல்ல முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வாதிட்டது. பெரியாருக்கு திராவிட நாடு என்பது சாதியற்ற, பிராமணன் ஆதிக்கமற்ற, பகுத்தறிவு பண்பாடு கொண்ட ஒரு சமூக நிலப்பரப்பாக இருந்தது. அதற்கு சமூக புரட்சியை அடித்தளம் என்று பெரியார் தீவிரமாக நம்பினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையை அரசியல் கோரிக்கையாக வைத்திருந்தாலும் நடைமுறையில் அது ஒரு கூட்டாட்சி அமைப்பிற்குள் மாநிலங்களுக்கான தன்னாட்சி மற்றும் மொழி பாதுகாப்பை பெறுவதாக மெல்ல மாறத் தொடங்கியது. பெரியாரின் பேச்சுக்களும் விடுதலை நாளிதழின் பிரச்சாரங்களும் மிகவும் கடுமையானதாகவும் சமரசமற்ற நேரடி தாக்குதல்களாகவும் இருந்தன. காமராஜரை எதிர்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை துரோகிகள் என்றும் திராவிடர் கழக பெரியார் விமர்சிக்க தவறவில்லை. அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற முழக்கத்துடன் கண்ணியமான அரசியல் விவாதங்களை முன்னெடுத்து சென்றார். பெரியாரை தனது ஆன்மீக தலைவராக, அரசியல் ஆசானாக மதித்து போற்றினாலும் அவரது கொள்கை முரண்பாடுகளை தம்பிகள் மற்றும் முரசொலி இதழ் மூலம் தர்க்க ரீதியாக எதிர்கொள்ளவும் அறிஞர் அண்ணா தயங்கவில்லை என்று சொல்லலாம்.

0: பிரியா திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் இசை ஞானி இளையராஜா அவர் ஈரவாணி என்ற ராகத்தில் கேஜே யேசுதாஸ் ஜென்சி குரலில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 6:43.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: நேர்களை, பூகோள அரசியல் பற்றியெல்லாம் இன்று உலகம் மிக மிக தெளிவாக புரிதல்களுடன் உள்ளது. சிஎம்ஆர் நேர்களுக்கும் பூகோள அரசியல் என்பது இன்று அத்துப்படி. உலகம் ஒரு பூகோள சார்ந்த அரசியலில் நடந்து செல்கிறது, நடந்து சென்றது என்ற கடந்த கால உண்மைகளை எல்லாம் தற்போது மிக தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கிய ஒரு சகாப்தம் இந்த சகாப்தம் என்று சொல்லலாம். குறிப்பாக 21ஆம் நூற்றாண்டின் இந்த காலாண்டு பூகோள அரசியலின் முக்கியத்துவம் பற்றி பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள தொடங்கிய மிக முக்கிய தருணங்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த பூகோள அரசியல் என்பதுதான் உலகத்தில், குறிப்பாக தென்னாசியாவில் சுதந்திர காலத்துக்கு முன்தொடங்கியே இடம்பெற்ற மிக முக்கியமான அரசியல் ஓட்டம் என்று சொல்லலாம். மிக நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை. பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை மற்றும் ஏனைய நாடுகள் அனைத்துமே, தென்னாசிய நாடுகள் என்று சொல்லுகின்ற அனைத்துமே, சுதந்திரத்தை பெறுகின்ற அந்த காலப்பகுதிகள் எல்லாம் ஏறத்தாழ ஏற்புடைய ஒரே காலப்பகுதிகளில் அமைந்திருந்தன என்றார். இந்தியா சுதந்திரம் பெற்ற அடுத்த ஆண்டிலேயே இலங்கை சுதந்திரத்தை வாரி அணைத்துக் கொள்கின்றது என்றார். பாகிஸ்தான், இந்திய, இலங்கை சுதந்திரங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்குள் நடைபெற்று முடிகின்றது என்றார். பூகோள அரசியலின் வீச்சு எவ்வளவு தூரம் அந்த வேளையிலேயே ஊடுருவி இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இலங்கை அரசியல் கட்சிகள், தமிழக அரசியல் கட்சிகள், ஏன் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்ற வரலாறுகளும் அரசியலை நாம் இணைத்து புரிந்து கொள்வதற்கு மிக லாபகமாக அமையும் என்ற நோக்கில் நேர்களை இப்பொழுது இந்திய மத்திய அரசாங்கத்தின், தேசிய அரசாங்கத்தின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் வரலாற்று பகுதிக்குள் அழைத்துச் செல்கின்றோம்.

மொழிவாரி அடிப்படையில் மும்பை மாகாணம் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலங்கள் 1960 உருவாக்கப்படுகிறது. பாகிஸ்தானுடன் வரலாற்று சிறப்பு மிக்க நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பசுமை புரட்சிக்கான ஆரம்பகட்ட சோதனைகள் தொடங்கப்படுகின்றன. இப்படி இந்தியாவில் அரசியல் பொருளாதார நிலைமைகள் கொஞ்சம் களைகட்ட தொடங்கிய காலங்கள் இந்த காலங்கள். May 1, 1960 மராத்தி மற்றும் குஜராத்தி பேசும் மக்களிடையே நிலவிய நீண்டகால போராட்டங்களுக்கு பிறகு மும்பை மாகாணம் 2 தனி மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது. மராத்தி பேசுபவர்களுக்காக மகாராஷ்டிராவும் குஜராத்தி பேசுபவர்களுக்காக குஜராத்தும் இந்தியாவின் 15வது மாநிலமாக உருவாக்கப்படுகிறது. பம்பாய் இன்று மும்பை என்று அழைக்கப்படுகின்ற பம்பாய் மகாராஷ்டிராவின் தலைநகரமாக்கப்படுகிறது. வடகிழக்கு எல்லையில் நிலவி வந்த அசாதாரண சூழ்நிலையை தணிக்க நாகா பழங்குடியினரை தலைவர்களுடன் நேரு அரசு பேச்சுவார்த்தை நடாத்துகிறது. இதன்படி நாகாலாந்து பகுதியை தனி மாநிலமாக மாற்றுவதற்கான பூர்வாங்க உடன்பாடு ஒன்று எட்டப்படுகிறது. அந்த உடன்பாட்டுக்கமைய 63 நாகாலாந்து என்பது தனி மாநிலமாக மாற்றப்படுகிறது. முந்தைய ஆண்டு 1959 கம்யூனிஸ்ட் அரசு கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று பட்டம் தானுப்பிள்ளை முதலமைச்சராகின்றார். இது கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தனது இடத்தை வலுவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் கடுமையான உணவு பற்றாக்குறையை போக்க ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற அறக்கட்டளை உதவியுடன் தீவிர விவசாய மாவட்ட திட்டம் இந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதுவே பிற்காலத்தில் இந்தியாவின் பசுமை புரட்சி ஏற்படுத்துவதற்கான முன்னோடி திட்டமாக அமைந்தது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டும். இந்தியாவின் பசுமை புரட்சி என்றவுடன் சுவாமிநாதன் அனைவரது நினைவுகளுக்குள்ளும் புகுந்து விடுவார். நாட்டின் விவசாய படிப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் மேம்படுத்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் பந்த்ர நகர் இந்தியாவில் முதல் விவசாய பல்கலைக்கழகத்தை பிரதமர் நேரு 1960 தொடங்கி வைக்கின்றார். கான்பூர் இந்தோ அமெரிக்க திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்ப உதவியுடன் நாட்டின் மற்றொரு புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனமான IIT கான்பூர் இந்த ஆண்டில் தொடங்கப்படுகிறது. இந்தியாவின் விண்வெளி தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் முயற்சியால் விண்வெளி மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சிக்கான பூர்வாங்க குழுக்கள் மற்றும் திட்டமிடல்கள் 1960களிலேயே தொடங்கப்படுகின்றன. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு முறுகல்கள் நீண்டகாலம் இருந்ததை நேர்கள் அறியாமல் இல்லை. 1960 கராச்சியில் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் ஆகியோருக்கிடையே உலக வங்கியின் முன்னிலையில் வரலாற்று சிறப்பு மிக்க சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகிறது. 1960 September 19 இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே இன்று வரை நீடிக்கும் மிக வெற்றிகரமான நதிநீர் உடன்பாடு இது என்றால் அது உண்மையான ஆச்சரியம்தான்.

ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் நேரு, எகிப்து, நாசர், யூகோஸ்லாவியாவின் டிட்டோ ஆகிய உலகத் தலைவர்கள் இணைந்து அணிசேரா இயக்கம் முறைப்படி உருவானதற்கான பூர்வாங்க பணிகளை தீவிரப்படுத்துகின்ற காலகட்டமாகவும் இந்த 60கள் விளங்குகின்றன. எல்லை பதட்டங்களை தணிக்க சீன பிரதமர் சு என் லாய் ஏப்ரல் 1960 புதுடெல்லி வந்து நேருவுடன் பேச்சுவார்த்தை நடாத்துகிறார். எனினும் எல்லை பிரச்சினைகள் இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாது. 2026 ஆகஸ்ட் 13, அதாவது இன்று வரை நீடிக்கின்றது என்பதுதான் ஒரு வேடிக்கை வினோதமான நிகழ்வு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய அரசியல் கட்சிகளின் நேருவின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்திற்கு சவாலாக புதிய பிராந்திய மற்றும் சித்தாந்த ரீதியிலான கட்சிகள் மெல்ல மெல்ல வலுவடைய தொடங்குகின்றன. 1960 தனிப்பெரும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு அப்போது பல தலையீடுகள் ஆரம்பமாகிய காலகட்டம். இந்திய தேசிய காங்கிரஸ்களுக்குள் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல்கள் மெல்ல மெல்ல நீறு பூத்த நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த காலம் அது. பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய குழு முழுமை பெரும்பான்மையுடன் வலுவாக ஆட்சியில் இருந்தது. அவ்வாறு வலுவாக ஆட்சியில் இருந்தாலும் நேருவின் சோசலிச கொள்கைகள் மற்றும் கூட்டுப்பண்ணை விவசாய திட்டங்கள் கட்சியின் உள்ளே இருந்து வலதுசாரி மற்றும் பழமைவாத தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தாமல் இல்லை. மொழிவாரி மாநில பிரிவினை கோரிக்கைகளால் பம்பாய் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கடுமையான அரசியல் அழுத்தங்களை சந்திக்க நேரிட்டது. இறுதியில் மக்களின் போராட்டத்துக்கு பணிந்து பம்பாயை மகாராஷ்டிரா, குஜராத் என இரு மாநிலங்களாக நேரு அரசு பிரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதற்கு உட்கட்சி பூசல்களும் காரணம் என்று ஊர்க்குருவி பேச கேட்டிருப்பீர்கள். 1959 கேரளாவில் இருந்த உலகின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு மத்திய அரசால் கலைக்கப்பட்டதால் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்த தொடங்கியது. 60 கட்சிக்குள் கடுமையான சித்தாந்த மோதல் வெடித்த போது சர்வதேச அளவில் சோவியத் யூனியன் மற்றும் சீனா இடையே ஏற்பட்ட பிளவின் தாக்கம் இந்திய கம்யூனிஸ்ட்களிடமும் எதிரொலிக்க தொடங்கியது. நேருவின் கொள்கைகளையும் சோவியத் யூனியனையும் ஆதரித்தார்கள் ஒரு பிரிவினர். மற்றொரு பிரிவினர் நேருவின் அரசை முதலாளித்துவ அரசு என்று விமர்சித்து சீன கம்யூனிஸ்ட் பாதையை ஆதரிக்க தொடங்கினார்கள். இதுவே பிற்காலத்தில் கட்சி பிளவுபட காரணமாக அமைந்ததென்றால் யார்தான் அதை மறுப்பார்கள்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 மூத்த தலைவர் சீனா ராஜகோபாலாச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்ற ராஜாஜி சுதந்திர கட்சி என்று சொல்லக்கூடிய புதிய வலதுசாரி கட்சி ஒன்றை உருவாக்கிய செய்தியை நாங்கள் தந்திருந்தோம். 1960 காங்கிரஸ் அரசுக்கு எதிரான முக்கிய தாராளமய பொருளாதார சக்தியாக இந்த சுதந்திர கட்சி என்ற கட்சி உருவெடுத்தது. நேருவின் லைசன்ஸ் ராஜ் மற்றும் கூட்டுறவு விவசாய கொள்கைகளை எதிர்த்து ஜமீன்தார்கள், தொழிலதிபர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் ஆதரவை இந்த கட்சி வேகமாக பெற்றது. 60 நாடு முழுவதும் தனது கிளைகளையும் கொள்கைகளையும் பரப்பும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். இந்த வேளையில் தான் நேர்களே தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சி பற்றிய ஒரு பேச்சு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. முன்னோடியான பாரதிய ஜனதா சங்கம் என்ற சங்கம் 1960 வட இந்திய பகுதிகளில் தனது செல்வாக்கை படிப்படியாக வளர்க்க தொடங்கிய காலகட்டம் இந்த காலம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தாய் சங்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம் என்று சொல்லக்கூடிய தேசியவாத ஒரு கட்சியை சொல்லலாம், பிஜேஎஸ் என்று அது அழைக்கப்பட்டது. இன்று பிஜேபி என்று நாங்கள் சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தாய் சங்கம் இந்த சங்கம் என்றால் அது மிகையல்ல.
1950 தலாய் லாமாவின் வருகைக்கு பின் இந்திய சீன எல்லையில் ஏற்பட்ட பதட்டங்களை முன்னிறுத்தி நேருவின் வெளியுறவு கொள்கைகளையும் சீன ஆதரவு போக்கையும் ஜனசங்கம் மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கியது. நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க கோரி தேசியவாத பிரச்சாரங்களை அது மேற்கொண்டது. இதேவேளை இதே காலப்பகுதியில் தான் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட செய்திகளையும் சங்கதிகளையும் நாங்கள் பார்த்தோம். மத்திய அரசின் இந்த திணிப்பு கொள்கைக்கு எதிராக, இந்தி திணிப்பு கொள்கைக்கு எதிராக தீவிர போராட்டங்களை தமிழகம் மட்டுமல்ல பல மாநிலங்களும் அந்த வேளையில் நடாத்த தொடங்கிய காலம் அது. தனி திராவிட நாடு கோரிக்கையையும் இந்த காலத்தில் முன்னிறுத்தி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது பின்னர் 1963 கைவிடப்பட்டதென்பதும் நேர்கள் அறியாததல்ல. 1960 இந்த கட்சியின் திராவிட சித்தாந்தமும் சினிமா மூலமான பிரச்சாரங்களும் தமிழக மக்களிடையே பெரும் அலையை ஏற்படுத்த தொடங்கின. பல்வேறு சினிமா பிரபலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பிரச்சார பீரங்கிகளாக பயன்படுத்தப்பட்டமையும் பல்வேறு திரைப்படங்களில் இவ்வாறான சீர்திருத்த கொள்கைகள் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் முன்வைக்கப்பட்டு அந்த திரைப்படங்களுக்கான திரைக்கதை வசனங்களை அத்தனையையும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த பல்வேறு கட்சிகள் சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் அனைவரும் எழுதி அனைவரும் நடித்து பல திரைப்படங்கள் வெளிவந்த போதும் மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக இலகுவாக ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மிக இலகுவாக மக்கள் மத்தியில் அந்த கட்சியின் செல்வாக்கு மெல்ல மெல்ல உயர்வடைய தொடங்கியது.

இந்த வேளையில் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்பவர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா ஆச்சாரியா கிருபலானி போன்ற தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சி பிரஜா சோசலிச கட்சி. நேருவின் சோசலிசம் உண்மையானதல்ல என்றும் அது அதிகாரத்துவ சோசலிசம் என்றும் விமர்சிக்க தொடங்கினார்கள். இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா போன்றவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகளுக்காக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுக்க தொடங்கினார்கள். நேருவின் ஒற்றையாட்சி ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டும் வகையில் வலதுசாரி சுதந்திர கட்சி, இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி, தேசியவாத ஜனசங்கம் மற்றும் பிராந்தியவாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய நான்கு வெவ்வேறு அரசியல் சித்தாந்தங்களும் இந்தியாவில் தங்களை வலுப்படுத்தி கொண்டு ஒரு முக்கிய அடித்தளத்தை இடத் தொடங்குகின்றார்கள். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சிக்கு எதிராக அறிஞர் அண்ணாவும் வலதுசாரி சார்பில் சுதந்திரா என்ற அந்த கட்சியும் இடதுசாரி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேசியவாத சார்பில் இன்றைய பிஜேபியின் தாய்ச்சங்கமான ஜனசங்கமும் இந்திய தேசிய காங்கிரஸை வீழ்த்துவதற்கான மிகப்பெரிய திட்டங்களுடன் தமது பேனாக்களையும் எதிர்ப்பு போராட்டங்களையும் ஆயுதங்களாக பயன்படுத்த தொடங்குகிறார்கள்.

0: நேர்கள் இணைந்திருந்தது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தரும் பல் சுவை கதம் படிகள். மீண்டும் மற்றொரு அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தரும் பல் சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் நாங்கள் பயணிப்போம். அதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். தொடர்ந்து நேர்கள் 7 மணியிலிருந்து 8 மணி வரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதிக்கவுள்ள புதிய வரிகள் கனேடிய மாகாணங்களுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் 19 முதல் அமலுக்கு வரவிருக்கும் இந்த வரிகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் மற்றும் குபேக் முழுவதிலும் உள்ள சிறு நகரங்களில் குவிந்திருக்கின்ற தொழில்களில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற குஸ்மா ஆய்வுக்கான குபேக்கின் அதிகாரப்பூர்வ தூதரகமாக பணியாற்றுகின்ற லூயிஸ் பிளைஸ் அவர்களுடைய நிறுவனம் அமெரிக்காவுக்கு ஏற்றுக்குமதி செய்யும் 1 அல்லது 2 வணிகங்களை சார்ந்திருக்கின்ற சிறு நகரங்களுக்கு இந்த வரிகள் முற்றிலும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானி ஸ்டுவர்ட் பிரஸ்ட் அமெரிக்க கோரிக்கைகளுக்கு இணங்கும் மாகாணங்களுக்கு வெகுமதி அளிக்கவும் மற்றவற்றை தண்டிக்கவும் வாஷிங்டன் பிரித்தாளும் உத்தியை பயன்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றார். பூஞ்சை படிந்திருக்கக்கூடும் என்பதனால் குறிப்பிட்ட தயிர் வகைகளை மீளப் பெறுவது குறித்து கோஸ்கோ கனடா வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றது. 650 கிராம் கொண்ட 2 குள்களில் விற்கப்படுகின்ற தி கிரீக் கோட்ஸ் நிறுவனத்தின் ஹனி யோகட் மற்றும் ஓர்கானிக் யோகட் பிளெயின் ஆகிய 2 தயாரிப்புகளும் மீளப்பெறும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தி கிரீக் கோட்ஸ் தயாரிப்பின் உரிமையாளரான ஹெயின் கலிஸ்ட்ரல் நிறுவனத்தினால் மீளப்பெறப்படும் இந்த தயாரிப்புகள் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் 2026 இடைப்பட்ட காலத்தில் கோஸ்கோ வேர்ஹவுஸ் அல்லது கோஸ்கோ பிசினஸ் சென்டரில் விற்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீளப்பெறப்படும் ஹனி யோகர்ட்டின் சிறந்த பயன்பாட்டு காலம் பெஸ்ட் பிஃபோர் டேட்ஸ் 2026 ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 15 வரையிலும் ஓர்கானிக் யோகர்ட் பிளேனின் காலம் ஆகஸ்ட் 9 முதல் செப்டம்பர் 13 வரையிலும் காணப்படுகின்றது. பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த தயிரை வேறு யாருக்காவது கொடுத்திருந்தால் அவர்களிடமும் இந்த தகவல் குறித்து தெரிவிக்குமாறு வாடிக்கையாளர்களை குறித்த நிறுவனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கனடாவில் சிறுவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களும் மின்சார பைக்குகளும் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை கனேடிய சிறுவர் மருத்துவ கண்காணிப்பு திட்டத்தின் புதிய தரவுகள் காட்டுகின்றன. இன்று வெளியிடப்பட்ட வருடாந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் 2025 இ ஸ்கூட்டர்களையும் இ பைக்குகளையும் பயன்படுத்தியதால் ஒன்டாரியோவைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 10 சிறுவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். 26 பேர் 2 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அண்மைய ஆண்டுகளில் காயங்கள் வியத்தகு அளவில் அதிகரித்திருப்பதை மருத்துவர்கள் காணும் நிலையில் இ ஸ்கூட்டர்கள் மற்றும் இ பைக்குகள் மீதான சட்டங்களை தெளிவாக பரிந்துரைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் பொது கல்வியின் அவசியத்தை இந்த தரவுகள் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 உலகப் போருக்கு பிந்தைய காலத்தில் ஜெர்மனியின் உளவு அமைப்புகள் மீது விதிக்கப்பட்ட பல கட்டுப்பாடுகளை நீக்குவதை நோக்கமாக கொண்ட சட்டவரைவுக்கு அந்த நாட்டின் அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. தாங்கள் தங்கள் உளவு அமைப்புகளை உண்மையான ரகசிய உளவு அமைப்புகளாக மாற்றுவதாக அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின்ட் தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள தமது நட்பு உளவு அமைப்புகளுக்கு இணையாகவும் போட்டித்தன்மையுடனும் செயற்படும் நிலையை தாம் அடைய வேண்டிய நேரம் இது என்று கூறியிருக்கின்ற உள்துறை அமைச்சர் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத குழுக்களை மிகவும் திறம்பட எதிர்கொள்ள செயல்பட தங்களுடைய திறன்களை தீவிரமாக வளர்த்துக் கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் போரினை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகமது ரேசா நக்வி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ராணுவம் தாம் நினைத்ததை விட பலவீனமாக இருப்பதை இந்த போரின் மூலம் அறிந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிரிகள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அஞ்சும் நிலையை உருவாக்குவதே தங்களின் முதன்மை இலக்கு என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருவதாகவும், ஒருவேளை ஈரானிடம் ஏவுகணைகள் தீர்ந்து போகும் நிலை வந்தாலும் அன்றைய தினம் அமெரிக்காவுக்கு இன்னும் பாரியாபத்துக்களை விளைவிக்கக்கூடிய பல மாற்றங்களை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதற்கான ஒரு வழி இந்த போரை டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை நீடித்து அவர்களுக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்துவதுதான் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். டெக்சாஸின் சலாடோ அருகில் நேற்றைய தினம் திறந்தவெளி வயலில் AH-64E அப்பாச்சி தாக்குதல் உலங்குவானூர்தியொன்று வீழ்ந்து நொறுங்கியதில் இரண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். வழக்கமான செயல்பாடுகளின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஃபோர்ட் ஹூட் தளத்தைச் சேர்ந்த இந்த உலங்கு வானூர்தி ஆஸ்டினுக்கு வடக்கே சுமார் 70 மைல் தொலைவில் உள்ள கிராமப்புற வயல் பகுதியில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. AH-64 அப்பாச்சி உலங்கு வானூர்தி என்பதனை ஃபோர்ட் ஹூட் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றனர். விபத்துக்கான காரணம் உடனடியாக அறிவிக்கப்படவில்லை. ஃபோர்ட் ஹூட்டின் குற்றவியல் விசாரணை பிரிவு உலங்கு வானூர்தி விபத்து குறித்து விசாரணையை முன்னெடுத்து வருகின்றது. மகளிர் ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சமரி அதபத்து தலைமையில் களமிறங்கும் இந்த 15 பேர் கொண்ட அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. ஆசிய கிண்ண தொடரில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி கிண்ணத்தை கைப்பற்றும் நோக்கத்தில் அனுபவமிக்க வீரர்கள் மற்றும் இளம் திறமையாளர்களை உள்ளடக்கி இந்த குழு தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நீங்கள் இன்று சலங்கை ஒளி திரைப்படத்தில் மௌனமான நேரம் என்ற பாடல் கேட்டோம். அந்த பாடல் ஒரு பெஹாக் ராகத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல் மார் பெஹாக் என்ற ஒரு ஹிந்துஸ்தானி இசையில் ஆரம்பமாகும். இந்த பாடல் ஹேராம் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் அஜய் சக்கரவர்த்தி இசையில் தொடங்குதம்மா என்று சொல்லுகின்ற போதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ராகத்துடன் தொடங்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதை இசைஞானி கச்சிதமாக ஒரு அருமையான மார் பெஹாக் என்ற ராகத்தில் வடிவமைத்த அந்த மெல்லிசை ஒளித்தோய்ந்த நேரம் 7:14. நீங்கள் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் இசை தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 6 பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். 6 பாடல்களும் இந்த விளம்பர இடைவேளையின் பின் ஆரம்பமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-475-4661

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: பாடல் என்று சொன்னாலே போதும், உங்களுக்கு பாடல் நினைவில்லாவிட்டால் அல்லது பாடலை சொல்லி கேட்க வேண்டும். ஏதாவது இரண்டு பாடல்களை உங்கள் விருப்பங்களாக சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை, மூன்று முடிச்சு தருகின்ற வசந்தகால நதிகளிலே, மனிதர்கள் எத்தனை நிறங்களா திரைப்படத்தில் மழை தருமோ என் மேகம், சிகப்பு ரோஜாக்களிருந்து இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, கல்யாண ராமன் திரைப்படத்தில் ஆகா வந்துடுச்சு, பகலிலோர் திரைப்படத்திலிருந்து பகலிலோர் இரவு திரைப்படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம், நீல மலர்கள் திரைப்படத்திலிருந்து இது இரவா பகலா. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள். வணக்கம்.
1: எனக்கு வந்து வசந்த காலங்கள், அதுவும் ஆஹா ஆஹா வந்துருச்சு, ஆஹா ஓடி வந்து காதல் வந்துருச்சு.
0: சரி சரி,
1: கல்யாண ராமன்.
0: நன்றி சாரா, நன்றி. நிகழ்ச்சியில் நிலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா கொஞ்சம் காலையில பிஸியா இருந்தேன், நேற்றும் பிஸியா இருந்தேன், இப்போ ஓகே.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ டாக்.
0: யார் பேசுறீங்க?
2: சந்திரன் பேசுறேன்.
0: சந்திரன்,
2: ஆமாம்.
0: நீண்ட இடைவேளை பிறகு சந்திரன் பேசுறீங்க?
2: நீண்ட இடைவேளை பிறகு வேறு கேட்ச் அப் டைம் இருக்கிறதா?
0: என்ன காரணம்? நான் சரி சரி சரி சந்திரன், என்ன விருப்பம் உங்களுக்கு? இதுல ரெண்டு பாடல் சொல்லலாம். நீங்கள் நாங்க
2: சொன்னார் மூன்று முடிச்சு அதுல, மற்றது ஆஹா வந்துடுச்சு.
0: திரைப்படம் பார்த்திருப்பீங்க, இந்த திரைப்படங்கள் எல்லாம்
2: என்ன?
0: சரி, மூன்று முடிச்சு வின்சர்ல ஓடினு நினைக்கிறேன், கல்யாணராமன் ராணியில. நன்றி
2: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். இந்த பாடல்களுக்கு எல்லாம் என்ன ஒற்றுமை? மதி, நீங்க சொல்லக்கூடிய தான் கேட்கலாம், அதுக்குதான் உங்கள்ட்ட கேட்கிறேன்.
3: என்ன
0: நைக்கிறேன்றீங்க? மூன்று முடிச்சு மற்ற என்ன சொன்னீங்க? சிகப்புற எல்லாமே ஸ்ரீதேவி நடிச்சதுதான். நன்றி மதி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா வாசன். கோதா
0: கோதா சொல்லுங்கள்.
4: இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, கடைசி பாட்டு இது இரவா பகலா.
0: ஓ பாத்தீங்களே கட்டிகார், யாரா இந்த பாட்டை விரும்பி கேப்பினு நான் தவம்
4: கிடக்குறேன். பாட்டு
0: எனக்கு பிடிச்ச பாடு. நன்றி நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்த நீர் வணக்கம்.
5: வணக்கம் பேசுறேன்.
0: எஸ் பி சரண் வாங்கோ.
5: ஓ, மின்மினிக்கு கண்ணிலோட மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பண்ணே. மற்றது எனக்கு பிடிச்ச பாட்டுல பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம்
0: பகலில் ஒரு இரவு. ஓ, அதுவும் ஒரு அருமையான பாடல்.
5: ஓ,
0: பகலில் ஒரு திரைப்படம் பாத்தீங்களா நீங்க?
5: என்னங்க
0: பகலில்
5: இல்ல இல்ல, அது எனக்கு பார்க்க சந்தர்ப்பம் ரெண்டு பேரும் கிடைக்க இல்ல.
0: பெரிய பெரிய விஷயத்தை தவற
5: விடுட்டியெல்லாம்
0: பாருங்க, இப்ப பாக்கலாம் தானே, பாருங்க.
5: நன்றி
0: நன்றி
5: ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேட்கும் நல்ல நல்ல தகவல் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு வந்து மூன்று முடிச்சும், மூன்றாவது பாடம் என்ன சொன்னீங்க?
0: மூன்றாவது பாடல் அதான் சிகப்பு ரோஜாக்கள் இல்லன்னு சொல்லி
6: கொண்டிருக்கேன்.
0: நன்றி கண்ணன்.
6: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் இந்த மிக்க நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்
0: அண்ணா, சொல்லுங்க.
7: எனக்கு ஆஹா வந்துருச்சு, மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அந்த பாடல்.
0: தேவகுமார்
7: பாட்டையும் கௌரவப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர.

0: நன்றி நன்றி.
1: அவர் அஞ்சயமில்லை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: மாலை வணக்கம். ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள்.
2: மூன்று முடிச்சேன் கல்யாண ரமன்.
1: என்னடா அநியாயத்துக்கு எல்லாரும் ரமேஷ்.
2: அந்த மூன்று முடிச்சல் தானே வாழ்க்கை தத்துவம். அதை போய் எப்படி விடுறது அப்புறம்?
1: அதை மறக்கல. அது என்ன? அது எல்லாம் தொடங்குது. என்ன வாழ்க்கை?
2: அதெல்லாம் தொடங்கும். வாழ்க்கையை தொடங்கும் போது அதை போய் நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா என்ன? உங்களுக்கு தான் பிரச்சனை.
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம் எப்படி? நலமா இருக்குங்களா?
1: நலம் சிவலிங்கம் ஐயா, சொல்லுங்கள்.
3: மூன்று முடிச்சு கல்யாண ராமன்.
1: மூன்று முடிச்சு கல்யாண ராமன். மூன்று முடிச்சு கல்யாண ராமன். நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு நேர்கள். உங்களது விருப்ப பாடல்கள் எங்களது இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலுக்கு நீங்கள் பிடித்தமான பாடலை விரும்பி கேட்கலாம். ஆறு பாடல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மூன்று முடிச்சு திரைப்படத்தில் வசந்த கால நதிகளிலே, மனிதரில் எத்தனை நிறங்களா திரைப்படத்தில் மலை தருமோ என் மேகம் மயங்குதம்மா உள்ளங்கள் யாவும் என்ற பாடல். மூன்றாவது சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது. நான்காவது கல்யாண ராமன் திரைப்படத்தில் ஆகா வந்திடிச்சு ஆசையில் ஓடி வந்தேன். ஐந்தாவது பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் பொன்னாரம் பூவாரம். ஆறாவது நீலமலர்கள் தருகின்ற இது இரவா பகலா என்ற பாடல். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நிஷா கதைக்கிறேன்.
1: வாருங்கள். வணக்கம்.
4: என்னோட பாடல் தெரிவு வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அந்த பாடல். மற்றது மலை தருமோ என்மேகம். இரண்டு பாடல்.
1: ஓ அருமை அருமை. மலை தருமோ என்மேகம் யாருமே விரும்பல. கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருந்தேன். நிஷா விரும்பிட்டிய. நன்றி.
4: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வெண்பா சொல்லுங்கள்.
5: வசந்த கால நதிகளிலே இரவா பகலா.
1: அடுத்து என்ன?
5: இரவா பகலா. இரவா பகலா.
1: ஆ நீலமலர்கள். இது இரவா பகலா.
5: ஆமா.
1: ஓ நன்றி நன்றி
5: நன்றி.
1: ஆமாம். நேர்களது விருப்ப பாடல்கள் எங்களது இசை தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எங்களது தேர்வில் நேர்கள் விருப்ப பாடல்கள் இணைந்து தங்களது விருப்பங்களை தெரிவித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நீங்களும் இணைந்து உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம். இப்பொழுது நேரம் சரியாக 7:26. இப்பொழுதிருந்தே நிகழ்ச்சிகளில் பாடல்கள் ஒளிபரப்பாகும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. முதலில் ஒலிக்கின்றது மனிதரில் எத்தனை நிறங்களா. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா ஆகியோரது குரல்களில் நிஷா இந்த பாடலை தனது விருப்பமாக தெரிவித்திருந்தார். அந்த பாடல் ஒலிக்கின்றது. நேரம் 7:27.

அது மனிதரில் எத்தனை நிறங்கள். ஆ திரைப்படத்தில் சியாம் இயக்கத்தில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா ஆகியோரது குரல்களில் ஒளித்தோம். இந்த நேரம் 7:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழச்சியின் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்கள் எங்கள் தெருவில் உங்கள் விருப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இப்பொழுது 5 பாடல்கள் இருக்கின்றன. 3 முடிச்சு திரைப்படத்தில் வசந்தகால நதிகளிலே, 2வது சிகப்பு ரோஜாக்க திரைப்படத்தில் இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, 3வது கல்யாணராமன் திரைப்படத்தில் ஆகா வந்தடிச்சு, 4வது பகலில் ஓர் இரவு திரைப்படத்தில் பொன்னாரம் பூவாரம், 5வது நீல மலர்கள் தருகின்ற இது இரவா பகலா நீ நிலவா கதிரா. இப்படி ஒரு பாடல், அருமையான பாடல், அவற்றுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். நேரம் 7:31. நேர்கள் 8 வரை இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பங்களை தெரிவிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் மற்றொரு நேர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் டாக்டர்.
0: சத்யா சொல்லுங்க.
1: முதலாவது ரெண்டாவது
0: அப்படி சொல்லாதீங்க. பாட்டு ரெண்டா இதுல இலக்கங்கள்லாம் மாறி வரும். என்னென்ன பாட்டு சொல்லுங்கடா. சரி, இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு பாட்டும், அடுத்தது
1: என்ன?
0: வசந்த கால நதிகள்.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில்.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalam closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
9: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு. 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேர்களை, சவுதி அரேபியாவின் ஜிசா நகரத்தின் மீது ஜெர்மனியில் உள்ள ஹவுதி அமைப்பினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை புதிய மெகசின் சிறைச்சாலை கைதிகள் இரும்பு கம்பிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு பிணையில் வந்த கைதி ஒருவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இலங்கை பொருள பகுதியில் உள்ள புதிய மெகசின் சிறைச்சாலையில் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நிகழ்ந்த வன்முறை சம்பவம் தற்போது புதிய திருப்பத்தை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் கைதிகள் இரும்பு கம்பிகளால் அங்கு கொடூரமாக தாக்கப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இது இலங்கையிலிருந்து வெளிவந்த செய்தி. அதேவேளை பல்வேறு விதமான செய்திகளுடன் நாங்கள் இணைந்திருக்கும் அதே வேளை இப்பொழுது நிகழ்ச்சியில் என்னொரு நேர் காத்திருக்கின்றார். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர் காசினா வணக்கம்.
0: சொல்லுங்க காசினா.
1: எனக்கு மூக்கு முடிச்சு கூடத்துல இருந்து வசந்த ராடையும் நீல மலர்கள் இருந்து பாட்டு
0: காசிநாதன் விருப்பம். நன்றி காசிநாதன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. நேரம் 7:35. இப்பொழுது நிகழ்ச்சியிலே அடுத்து ஒழிக்கப் போகின்றது பகலில் ஓர் இரவு திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல், பொன்னாரம் பூவாரம். எஸ்பி சரண் அந்த பாடலை தனது விருப்பமாக தெரிவித்திருந்தார்.
2: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: அந்த பாடல் நீல மலர்கள் திரைப்படத்திலிருந்து. கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில் ஒலிக்கின்றது எங்களது தெரிவில். குகதாஸ், வெண்பா, காசிநாதன் ஆகியோர் அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். நேற்று ஒன்டாரியோ அரசு August 2026 விதிகளை திருத்தி கனடாவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் மற்றும் மாணவர் அனுமதி அல்லது பணி அனுமதி போன்ற தற்காலிக ஆவணங்களுடன் மட்டுமே இருப்பவர்கள் மாகாண சமூக உதவி திட்டங்களை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. வரி செலுத்துவோரின் நிதியை பாதுகாக்கவும் இந்த திட்டங்கள் தகுதியானவர்களுக்கு மட்டுமே செல்வதை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவில் சட்டபூர்வ அனுமதியின்றி தங்கியிருப்பவர்கள் எவரும் இனி ஒன்டாரியோ ஒர்க்ஸ் அல்லது ஒன்டாரியோ ஊனமுட்டு ஆதரவு திட்டம் மூலம் நிதியுதவி பெற முடியாது. அதேவேளை மாணவர் விசா, பணி அனுமதி அல்லது சுற்றுலா பயணியாக தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டவர்களும் மாகாண சமூக உதவி நிதியுதவி பெறுவதிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகின்றார்கள். இந்த கொள்கை மாற்றம் குறித்து சமூக சேவைகள் அமைச்சர் மைக்கேல் பார்சா வெளியிட்ட அறிக்கையில் அரசின் நிதி உண்மையான தேவையுடைய உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே பயன்படுவதை இந்த விதிகள் உறுதி செய்யும் என குறிப்பிட்டிருக்கின்றார்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
6: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடல் கல்யாணராமன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் குரலில் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் சாரா, சந்திரன், மதன், தேவகுமார், ரமேஷ், சிவலிங்கம் இவர்களது விருப்பத்தில் ஒலிக்க இருக்கின்றது. நேர்கள், இந்த வேளையில் ஒரு இந்த தயிர் என்ற உணவு பற்றி ஒரு செய்தியை வழங்கி கொண்டு பாடலுடன் இணைந்திருக்கிறோம். பொதுவாக தயிருடன் நாங்கள் தயிரை உண்ணுகின்ற போது மிக கவனமாக அதை உண்ண வேண்டும். தயிரை உண்ணும் போது அதனுடன் இணைத்து உண்ணுகின்ற சில உணவுகள் எங்களுக்கு செரிமான கோளாறுகள், ஒவ்வாமை, தோல் சார்ந்த நோய்கள் பலவற்றை ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கின்றார்கள். ஆயுர்வேதம் மற்றும் நவீன ஊட்டச்சத்து நிபுணர்களின் படி தயிருடன் சில உணவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்வது உசிதமானது என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தயிர் குளிர்ச்சியானது தயிரை உண்ணுகின்ற போது தயிருடன் மீன் மற்றும் அசைவ உணவுகளை சேர்த்துண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எம்மவர்களில் பலர் தயிர் உண்ணுகின்ற போது அசைவ உணவு உண்ணுகின்ற போதும் தயிர் இணைத்து உண்பது ஒரு வழமையாக சில இடங்களில் பார்க்கப்படுகிறது. அவ்வாறு மீன் மற்றும் இறைச்சி போன்றவற்றுடன் இணைந்து தயிரை சாப்பிடுவதை உண்பதை இயன்றளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக அவ்வாறு உண்ணுகின்ற போது செரிமான பிரச்சனைகள் மற்றும் தோல் தொடர்பான பல்வேறு நோய்கள், தோல் வெளிரல் என்று சொல்வார்கள், அந்த நோய்கள் மீன் மற்றும் தயிர் உணவுகளை ஒன்றாக உண்பவர்களுக்கு அதிகம் ஏற்படுவதாக ஒரு சின்ன சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் தயிருடன் பால் இரண்டை ஒன்றாக சேர்த்து உண்ணக்கூடாது. அது வயிற்றுப்போக்கு, தொல்லை போன்றவற்றை, நெஞ்சரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும். தயிரை உண்ணுகின்ற போது சூடான மாம்பழம் உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடியது. ஆகவே இரண்டையும், மாம்பழத்தையும் தயிரையும் இணைத்து உண்பதையும் தவிர்க்க வேண்டும். அதேவேளை வெங்காயம் மற்றும் தயிர் போன்றவற்றை, தயிர் பச்சடியில் வெங்காயம் சேர்ப்பது வழக்கம் என்றாலும் வெங்காயத்தின் வெப்பத்தன்மை தயிரின் குளிர்ச்சியை சிலருக்கு தோல் வியாதிகளை தூண்டலாம் என்று சொல்லுகின்றார்கள். இதைவிட பரோட்டா, பூரி போன்ற எண்ணெய் உணவுகள், பெரும்பாலும் எண்ணெய் உணவுகளுடன் தயிரை இணைப்பதை தவிர்த்துக் கொள்ளலாம். அதேபோல் ஒரேஞ்சு, எலும்பிச்சை போன்ற புளிப்பு பழங்களுடனும் தயிர் சேர்த்து உண்பதை தவிர்த்துக் கொள்வது உசிதமானது என்று சொல்கின்றார்கள். அதேவேளை கோஸ்கோ நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 2026 கனடா கோஸ்கோ நிறுவனத்தில் நிறுவனத்தில் விற்பனை செய்யப்பட்ட தயிர்களில் பூஞ்சை இருக்கலாம் என்ற காரணத்திற்காக த கிரீக் கோட்ஸ் தயிர் வகைகள் திரும்ப பெறப்படுகின்றன. ஜூன் மற்றும் ஆகஸ்ட் 2026 இடையில் விற்கப்பட்ட இந்த தயிர் வகைகளை உட்கொள்ள வேண்டாம் என வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கின்றார்கள். முழு பணத்தை திரும்ப பெற வாடிக்கையாளர்கள் கோஸ்கோ கிடங்கிற்கு, கோஸ்கோ அவர்களது நிலையத்திற்கு நீங்கள் பொருட்களை திரும்பி ஒப்படைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பொருட்களை நீங்கள் ஒப்படைக்கின்ற போது உங்களுக்குரிய பணம் முழுமையாக திருப்பித் தரப்படும் என்று சொல்கின்றார்கள்.

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 7:58 நேர்களே. கனடாவில் டிஜிட்டல் திரையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட 11,000 மேற்பட்ட கேம்ரி மாடல் கார்களை தயாரிப்பு நிறுவனம் டொயாட்டோ திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கின்றது. வாகனத்தை தொடங்கும் போது திரையில் ஏற்படும் பிரச்சனையால் சிக்னல் விளக்குகள், அவசரகால விளக்குகள் மற்றும் எச்சரிக்கை ஒளிகள் போன்றவை வேலை செய்யாமல் போகக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. 6/4 அறிவிப்பின்படி கனடாவில் 2025 மற்றும் 2026 ஆண்டு மாடலைச் சேர்ந்த 11,159 கேம்ரி வாகனங்கள் இவ்வாறு திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேர்கள் இசைத்தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை, இன்னும் 2 பாடல்கள் மீதி உள்ளன. 6 பாடல்களில் 4 பாடல்கள் ஒளிபரப்பு செய்துவிட்டோம். 1/3 முடிச்சு திரைப்படத்தில் வசந்தகால நதிகளிலே என்ற பாடல் இருக்கின்றது. அதே போல சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் இந்த மின்மினிக்கு கண்ணிலோறு மின்னல் வந்தது. இப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு நேர் காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வசந்த், நான் மறேன்.
0: ஓ மறின், வாருங்கள்.
1: அப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலம், நன்றி. இசைத்தேர்வு இந்த பாடல் பிடிச்சிருக்குது
1: எனக்கு. இந்த மின்மினைக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்த அந்த பல்சு அப்ரோஜா படத்துல இருந்து.
0: சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் இருந்து மொரின், மின்மினிக்கு கண்ணில் ஒரு என்ன.
1: மற்றது இந்த நிகழ்ச்சி மிகவும் அருமையா இருக்கு வாசன். அந்த பழைய நினைவுகளை கொண்டு வரீங்க. அந்த தூங்கும் பூங்குழல் நிகழ்ச்சியில விரும்பி கேட்கிற மாதிரி இந்த அந்த பழைய ஞாபகங்கள் எனக்கு நல்ல அருமையா இருக்குது. ஒரு வித்தியாசமா நிகழ்ச்சி நடத்தைக்குல உண்மையான கேட்கறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது.
0: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி வாசன். புது புது விஷயங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வாரீங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் வாசன், எப்படி
0: இருக்கீங்க? சந்திரன் வணக்கம், நன்றி. நீங்கள் நலமா?
2: எனக்கு இந்த வசந்த கால நதிகளிலே அந்த பாடலை
0: போட்டுருவேன்.
2: உங்களுடைய தேடுதலுக்கு நன்றி. அதுதான் நான் சொல்ல சொல்ல போனா என்னுடைய நிகழ்ச்சி மாறி இருப்பேன். உங்களுடைய நிகழ்ச்சி எண்ணி பாட்டு போட்டு நான் திறந்து நடத்துங்கள். திரும்ப வருகின்ற கேள்வி
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், நிர்மலாக வைக்கிறான். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
3: ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்க உங்களோட இதுகள் நிகழ்ச்சிகள் கூட நன்றா இருந்தது, அருமையா இருந்தது. எல்லாம் பழைய நினைவுகள் எல்லாம் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. இந்த பாடல்
3: எனக்கு வசந்த கால இது அந்த பாட்டு
0: வசந்த கால நதிகள்
3: இல்லான.
0: சரி, நன்றி நிர்மலா.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாசன், பவான்.
0: பவான் சொல்லுங்கள்.
4: எனக்கும் வந்து அந்த வசந்த கால நதிகள் அந்த பாட்டை
0: அதுதானே.
4: நல்ல பாட்டு,
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் ஆமாம், எத்தனை நேர்கள் பாருங்கள். இதுக்காகத்தான் நாங்கள் இதை இசைத்தேர்வாக கொண்டு வந்தது. இந்த 7:00 to 8:00 வரை இணைந்து கொண்ட அத்தனை நேர்களது பாடல்களை நாங்கள் 9:00 ஒளிபரப்ப முடியாது. ஏறத்தாழ 14 புதிய நேர்கள், 5:00 to 6:00 வரை பாடல் விரும்பி கேட்காத நேர்கள், 14 நேர்கள் இணைந்திருந்தார்கள். ஆக 14 பாடல்களை ஒளிபரப்ப முடியும். அதற்காகத்தான் இப்படி இசை தேர்வாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம் என்ற வகையில் அந்த நிகழ்ச்சியை ஏற்று, எங்களது அந்த நிகழ்ச்சி மாற்றத்தை ஏற்று, அதையும் ஒரு புதுமையாக கருதி நல்ல நிகழ்ச்சி என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக உங்களது விருப்பத்தில் பாடல்கள் ஒளிபரப்பாகும். வருகின்ற வாரங்களில் இந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு மெருகூட்டப்பட்ட நிகழ்ச்சியாக தொடர்ந்து ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: மனத்தியால செய்திகள்
6: CMR Tamil HD Hourly News.
5: மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. தனது சொத்துக்கள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் விசாரணையின் அடிப்படையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்கியுள்ளார். 13 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுபின் குலத்துங்க தெரிவித்திருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை அதிகாரத்தையும் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என்றும், அவ்வாறு அதிகாரத்தை